வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 20 நாள், பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்கத் தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தை எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் RJ பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 69 அதிகாரம் மக்கட்பேறு.

0: ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இதன் விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒரு முறை. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதன் விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்து உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். கேட்டது குறளும் விளக்கமும்
1: சான்று.

6:21 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

இன்று காலை 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ராஷ்டிரிய உச்சர் சிஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் பற்றிய தகவல்களோடு திரைகாணம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள்.

0: மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி எனும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப்பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 7:35 மணிக்கு யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். கேட்டது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29°C முதல் 31°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 km வரையிலும் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட அல்லது நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவியில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோஃபிரிட் 70 மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்த பின் விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு ஹெக்டேருக்கு 400 கிராம் ஜிப்சம் இட்டு மண்ணணைத்து நீர்ப்பாசனம் செய்யலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். நிலவும் சாதகமான காற்றின் வேகம், ஈரப்பதம் மற்றும் மேகமூட்டம் காரணமாக மஞ்சள் பயிரில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நோயின் அறிகுறி தென்பட்டால் மாங்கோசெஃப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25% 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவவும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
3: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொள்வோமா? பண்ணை குட்டைகள் தூர்வாறுதல் மற்றும் நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்துவது அவசியமாகும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணை குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக இந்த நீரை பயன்படுத்த

0: பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடையுழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். இனி விதைகளை கடினப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோமா? சோளம், கேழ்வரகு, இதனை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பு, இதனை 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். நிலக்கடலை, இதனை 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிறு, இதனை 0.1% மாங்கனீசு சல்பேட் அல்லது 0.1% துத்தநாக சல்பேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணைக்குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர் பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வளர்ச்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலைவழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் வொண்டர் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, நிலக்கடலை ரிச் 1 ஏக்கருக்கு 2 கிலோ, பருத்தி பிளஸ் 1 ஏக்கருக்கு 5 கிலோ, மக்காச்சோளம் மேக்சிம் இதனை 1 ஏக்கருக்கு 3 கிலோ தெளிப்புக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். வளர்ச்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலைவெளியாக தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலைவெளியாக தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாளில் 250 PPM அளவில் மெபிக்வாட் குளோரைடு தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வளர்ச்சி சூழ்நிலையில் விதைப்பு சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைடு, இதனுடன் CCC PPM என்ற அளவில் இலைவெளி தெளிப்பதன் மூலம் உலர்விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வளர்ச்சியை குறைக்க முடியும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கிராப்ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலைவெளியாக இனி கூறப்போகும் அளவிற்கு பயன்படுத்த வேண்டும். விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி லிட்டர், இலைவெளி தெளிப்பு செய்ய 1 ஏக்கருக்கு 1 லிட்டர், 1 ஏக்கருக்கு தெளிப்பு செய்ய அளவு 200 லிட்டர், இதனை பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளி ஆகிய பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்ய தண்ணீருடன் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பிற்கு 1 ஏக்கருக்கு 0.5 மில்லி லிட்டர், தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். மரவள்ளி கிழங்கிற்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீரில் 2.5 மில்லி லிட்டரை சேர்க்க வேண்டும். இலைவெளி தெளிப்பு செய்ய 0.5 லிட்டரை 1 ஏக்கருக்கு பயன்படுத்த வேண்டும். தெளிப்பு அளவு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர். இதனை நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதனால் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதத்தை அதிகரிக்க முடியும். மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க தூவாமல் உரங்களை இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற வேண்டும். ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பைரண்ட்கள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூ பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தலைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுக்கையை சுற்றி தலைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க முடியும். இதுவரை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கிய மலை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை தெரிந்து கொண்டீர்கள்.
1: ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27 ஆண்டில் கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி ஜூலை 1 தேதி முதல் ஆகஸ்ட் 10 தேதி வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமையினங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய்

0: தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: மீண்டும் நினைவிட்டுகிறோம் நேர்களே. இன்று காலை 7:35 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ராஷ்டிரிய உச்சர் சிஷா அபியான் தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் பற்றிய தகவல்களோடு திரை கானம் கேட்கலாம். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டிபி பிரியன் அவர்கள். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேகா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் செல்வது இது 4வது முறையாகும். 2018 மே மாதம் இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கிடையே நடைபெற்ற விரிவான பேச்சுகளுக்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தற்போது சந்தித்து பேச உள்ளனர். இந்த பயணத்தின் போது இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாண்டோவுடன் பிரதமர் பேச்சு நடத்துவார். ஜகார்த்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் யோக்யகர்த்தா நகரில் உள்ள பிரம்பானன் கோவிலின் வளாகத்தை பார்வையிட உள்ளார். அங்குள்ள பாதுகாப்பு பணிகளில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து செயல்பட உள்ளன. மலாக்கா நீரிணைப் பகுதியின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் இந்தோனேஷியா வகிக்கும் பங்கு இந்தியாவின் கடல்சார் வணிக பாதைக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பயணத்தின் 2வது கட்டமாக வரும் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு செல்லும் பிரதமர் அங்கு 3 நாட்கள் தங்கியிருப்பார். அந்நாட்டின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸுடன் இணைந்து 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். தமது பயணத்தின் இறுதி மற்றும் 3வது கட்டமாக July 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நியூசிலாந்தில் பிரதமர் திரு மோடி தங்கியிருப்பார். அங்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சு நடத்த உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்தில் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இதுவாகும். பயணத்தின் போது முக்கிய வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களை சந்திப்பதோடு இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்றுவார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். மத்தியில் கூட்டுறவு அமைச்சகம் தொடங்கப்பட்டு 5ஆம் ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி நடைபெறும் விழாவில் கூட்டுறவு மூலம் வளம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் 232 தானிய கிடங்குகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பல முடிவுற்ற

0: திட்டங்களையும் அமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். தேசிய கூட்டுறவு தரவுத்தளம் மற்றும் புவிசார் குறியீடு செயலி, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் பால் விநியோக கண்காணிப்பு இணையதளம் ஆகியவற்றையும் திரு அமித்ஷா தொடங்கி வைக்கவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் இந்திய விதை கூட்டுறவு சங்கத்திற்கும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்கும் இடையே விதை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா மற்றும் கூட்டுறவுத்துறை இணையமைச்சர்கள் திரு கிருஷன் பால் குர்ஜார், திரு முரளிதர் மோகோல் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். விவசாய விளைபொருட்களுக்கு உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்ய நபார்டு வங்கி கடனுதவி அளித்து வருவதாக அந்த வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் திரு கிருஷ்ணராஜ் கூறினார். சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங் என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடனுதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களால் தங்களுக்கான வருவாய் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
2: தென்னையில இருந்து மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா வித்துட்டு இருக்கிறோம். தேங்காயா பார்க்கும்போது 10 ரூபாய் அவ்வளவுதான் எங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருக்குது. இதே எண்ணெயா மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி எண்ணெயா விற்கும் போது 20 ரூபாய் கிடைக்குது எங்களுக்கு லாபம். இதுல எங்க வாழ்வாதாரம் இரட்டிப்பா ஆயிருக்கு.
3: பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருள் எல்லாம் மதிப்பு கூட்டி நாங்க வித்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருமானம் சராசரியா முன்பு இருந்ததை விட 50% அதிகமா போயிட்டு இருக்கு.
4: நாங்க வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு
5: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் நேற்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தங்களது கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று கூறினார். தமிழகத்தில் இடதுசாரி கட்சிகள் எந்த அணியிலும் இடம்பெறவில்லை என்றும் தனித்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதி, வடக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், அதனையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க நேட்டோ படைகள் உதவ வேண்டும் என்று அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ஒரு உணவகத்தில் மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 உயர்ந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ரிவாரியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி வீட்டில் நேற்றிரவு வெடி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர்

0: மாவட்டத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பெண் தொழிலாளி ஒருவர் நேற்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். நெய்வேலி என்எல்சி முதல் சுரங்கத்தில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமானப் பணியின்போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை வென்றது. இந்நிலையில் பிரேசில் அணியின் முன்னணி வீரர் நெய்மார் சர்வதேச கால்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்காவின் கேத்தரின் ஹாரிசன் டலைனா ஹீலித் இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 6 நாட்கள் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் 50,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை மின்னணு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அமெரிக்க இணையுடன் தற்போது விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55, 20 நொடி. திரைப்பட பாடல் கேட்கலாம். சத்யா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பது.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹாய் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கரெக்டாக 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல்

பாடை காற்றென்று இனிக்கின்றவன், பாடை காற்றென்று இனிக்கின்றவன்.

நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பிகினிங்கில் மூணு அழகான பாடலை கேட்டோம். முரட்டுக்காளை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் ஜானகி பாடியது பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அதனைத் தொடர்ந்து பாரு பாரு பட்டணம் பாரு படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மிஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சில் ஒரு ராகம் படத்திலிருந்து டி ராஜேந்திரனுடைய இசையில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் டி ராஜேந்தர். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பொது அறிவு வினா, ஜி கே கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னா, தமிழ் சுருக்கெழுத்து முறையை, அதாவது ஷார்ட் ஹேண்டை உருவாக்கியவர் யார்? ஒன் மோர் அகெயின் ஐ ரிப்பீட், அதாவது தமிழ்

சுருக்கெழுத்து முறையை ஷார்ட் ஹேண்டை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சரியான ஆன்சரை நீங்கள் அனுப்பலாம். நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:30 யோகமும் 7:35 யோகமும் மனித மாண்பு முறை வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப்பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி

மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி.பி. பிரியன் அவர்கள். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ராஷ்டிரிய உச்சதர் திஷா அபியான் தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் பற்றிய தகவல்கள். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் உரை வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரம் மற்றும் உரம் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை ஏற்றி வரும் 15 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 15 கப்பல்களில் 8 கப்பல்கள் 3,32,000 டன் யூரியாவையும், 4 கப்பல்கள் டை அமோனியம் பாஸ்பேட்டையும், மீதமுள்ள 3 கப்பல்கள் சுமார் 1,11,000 மெட்ரிக் டன் கந்தகத்தையும் ஏற்றி வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதல் உலக அளவில் விநியோகத்தை பெரிய அளவில் பாதித்துள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உர ஆலைகளுக்கான இயற்கை எரிவாயு தற்போது முழுமையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உர இறக்குமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாடு முழுவதும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கல்வியாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய கலாச்சார அமைச்சகம் மேற்குவங்க அரசுடன் இணைந்து கொல்கத்தாவில் இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள விழாவில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல்வாதியான மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது 125வது பிறந்தநாள் 2 ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் கொண்டாடப்படும் என்று கலாச்சார அமைச்சகம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. கொல்கத்தாவின் பவானிபூரில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இல்லத்தில் தலைவர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொடர்பான சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது கொல்கத்தா செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. வரும் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் மகளிர் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக நடைபெறும் இந்த கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் அதிகாரம் பெறுதல், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ பொறுப்புகளில் பெண்களை அமர்த்துதல், நிதி உள்ளடக்கம், பெண் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்தில் பெண்களின் பங்கு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. ஐக்கிய நாடுகள் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்த 3 நாள் அமர்வை வரும் 8ஆம் தேதி வரை நடத்துகிறது. இந்த அமர்வில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்புகள், நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர்.

0: கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐநா பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுகர்வோர் கொள்கைகள் இந்த அமர்வின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளன. இந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியம் என்ற தலைப்பிலான உயர்மட்ட கலந்துரையாடலிலும் இந்தியா பங்கேற்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள புதுமை படைப்பாளர்களிடமிருந்து கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தேசிய புத்தாக்க தளத்தில் புதுமையான யோசனைகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை வரும் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மேலும் பல ஆர்வமுள்ள தொழில் முனைவோரிடமிருந்து நம்பிக்கைக்குரிய யோசனைகள் கிடைக்கும் என்று அந்த அமைச்சகம் கருதுகிறது. மேலும் வெற்றிகரமான யோசனைகளை தொழிலாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் இந்த தளம் வழங்கும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் புதுமை கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து இந்த இணையதளத்திற்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான யோசனைகள் வந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் 26 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு பட்ஜெட் வரும் 10ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள், பொருளாதார நிவாரணம் மற்றும் அரசியல் சுதந்திரம் கோரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டங்களை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிரடிப்படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களில் ஈடுபட்ட 600 மேற்பட்ட சமூக உரிமை ஆர்வலர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்துள்ளதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக லண்டனில் வசிக்கும் காஷ்மீர் மக்கள் நேற்று கண்டன பேரணியை நடத்தினர். இதற்கிடையில் பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அப்பாசி ஷஹீத் அரசு மருத்துவமனையிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்கக் கோரியும் மருத்துவமனையின் கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தியும் இளநிலை மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் சேவைகள் நிறுத்தப்படும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை துணிச்சல், தேசியம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் காலத்தால் அழியாத உதாரணமாக அவர் வர்ணித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் ஊடகங்களில் எழுதிய கட்டுரையில் திரு முகர்ஜியின் பொது வாழ்க்கை இந்தியாவின் ஒற்றுமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரிவினையின் போது மேற்கு வங்கம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதை உறுதி செய்வதில் திரு முகர்ஜி உறுதியாக நின்றார் என்றும், பின்னர் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்கட் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை, தானே, பால்கர், ரத்னகிரி மற்றும் சிந்துர்க் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கையுடன் கூடிய ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு மன்குர்த் பகுதியில் உள்ள 3 குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 72 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் மும்பையில் 142 இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ராய்கட் மாவட்டத்தில் அம்பா, குண்டலிகா, சாவித்ரி மற்றும் பாடல் கங்கா ஆகிய 4 ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடுகின்றன. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தானே மற்றும் பால்கரில் நேற்று பெய்த கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. சிந்துர்க்கில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 70 கிராமங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழையை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம்

0: திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழையை குறிக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகளின் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 151 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 17.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலகக்கோப்பையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய்ஷா வழங்கி பாராட்டினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. அசாம் மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். ஈரோட்டில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து சேலத்தில் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில் அதிகபட்சம் இன்னைக்கு 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இது எல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் உயிரே உனக்காக படத்திலிருந்து. லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் தங்கத்தின் தங்கம் படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் எஸ் ஏ ராஜ்குமார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள்.
2: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனித வாழ்க்கைக்கு தேவையற்ற குணங்களான 6 தீய குணங்கள் எவை என்பதை பற்றியும், அதை யோகத்தின் மூலம் எவ்வாறு சீரமைக்கலாம் என்பது பற்றியும் நாம் சிந்திப்போம். நமது தேவை, பழக்கம், நட்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப மனித மனம் ஒரு பொருளோடு அல்லது ஒரு செயலோடு தொடர்பு கொள்கின்றது. அப்போது உடலில் உள்ள உயிர் சக்தி எழுச்சி பெற்று ஒரு செயலை செய்ய ஆர்வம் கொண்டோ அல்லது செயலில் ஈடுபட்டோ இயங்கும்போது, அப்போது எழும் உணர்ச்சி வயப்பட்ட மானா மனநிலைகள், அதாவது மயக்க நிலைன்னு சொல்லுவாங்க, அதுவே 6 தீய குணங்களாக மலர்கின்றன. அதாவது ஒரு மனிதன் தான் என்ற அதிகாரப்பற்றுடனும் தனது என்ற பொருள் பற்றுடனும் இணையும்போது அங்கே உருவாவதுதான் இந்த 6 தீய குணங்கள். அவற்றை முறையே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று வடமொழியிலும், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று தமிழ் மொழியிலும் அழைக்கப்படுகின்றது. தேவைகளும் பழக்கங்களும் மற்றும் சூழ்நிலைகளும் மனிதனின் உணர்ச்சிகளை தூண்டுகின்றன. அனுபவ நினைவுகளும் சிந்தனையும் தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவை கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற ஒரு திறமையே அல்லது திறனே அறிவு எனப்படும். உணர்ச்சிகளால் அறிவு மறைக்கப்பட்டு தனது நிலை மறந்து செயலாற்றினால் அதனை மயக்கம் அல்லது மாயை என்று கூறுகிறோம். அறிவு நிலை குலைந்த மயக்கத்தில்தான் 6 தீய செயல்கள் விளைகின்றன. அறிவு மயங்கி உணர்ச்சி வசப்படும் நிலைதான் மானா மனநிலை எனப்படுகிறது. அறிவினுடைய மயக்க நிலையில் எழுகின்ற பேராசை முதலான 6 தீய குணங்களை மனிதன் சீரமைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டுதான் வாழ வேண்டும். மனிதனுடைய பஞ்சேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் என குறிப்பிடப்படும் 10 வகை உடல் கருவிகளின் ஆற்றலை துணை கருவிகளால் பெருக்கிக் கொண்ட மனிதன் மானா மனநிலைகளுக்கு இடம் அளிக்கக்கூடாது. பொய், களவு, கொலை, சூது போன்ற பழிச்செயல்கள் இந்த 6 குண எழுச்சிகள் மற்றும் மானா மனநிலைகளால் தான் விளைகின்றன. தனி மனிதன், குடும்பம், உலகம் என்னும் எந்த அளவிலும் எடுத்துக்கொண்டு கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். தற்கால சமுதாயத்தையும் நோக்கி சிந்தனை செய்யுங்கள். மனித வாழ்வில் நிகழ்ந்த கொடுமைகள், போர்கள், உயிரிழப்புகள், துன்பங்கள் அத்தனையும் இந்த மானா மனநிலைகளால் தான் நிகழ்ந்துள்ளன, நிகழ்ந்து கொண்டும் இருக்கின்றன என்பது அறிய வரும். ஆகவே தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்தால் இந்த 6 மனோநிலைகளில் பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால்கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைத்து கொள்ளலாம். அறுகுண சீரமைப்பு மூலம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவுக்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றி நாம் இன்பமாக வாழலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித

0: மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மா கண்ணன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
0: ஆனா அத எப்படி பண்ணணும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்று
1: உலக நோய்கிருமி பரவல் விழிப்புணர்வு தினம். 1885 ஆண்டு ஜூலை 6 தேதி விஞ்ஞானி லூயி பாஸ்டர் உலகின் முதல் வெறிநாய் தடுப்பூசியை வெற்றிகரமாக செலுத்தினார். அந்த வரலாற்று சாதனையை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஒரே உலகம் ஒரே ஆரோக்கியம். விலங்குகளை தொட்ட பிறகு கைகளை சுத்தமாக கழுவுவது, செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடுவது, இறைச்சியை நன்கு சமைத்து சாப்பிடுவது, இந்த சின்ன சின்ன பழக்கங்களே பெரிய நோய்களை தடுக்கும். மனித ஆரோக்கியம், விலங்கு ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் இம்மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. இந்த உண்மையை உணர்ந்து செயல்படுவதே இந்த தினத்தின் செய்தி. இன்று உலக நோய்கிருமி பரவல் விழிப்புணர்வு தினம்.

கேட்ட பாடல் தழுவாத கைகள் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு இப்போ சரியான பதில் அனுப்பி கொண்டிருக்க நேயர்கள் அவினாசி, பிரபு, தேவிஸ்ரீ மற்றும் சாய், திருப்பூர், வெள்ளியங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், உமா, கணேஷ், சிறுமுகை பகுதியிலிருந்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நங்கவள்ளி, ராஜாராம், கணக்கம்பாளையம், பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, ரமண முதலிபுதூர், சுதாகர், ஜீவா, கா பழனிச்சாமி, காளியப்பன் பாளையம், ஈரோடு மாவட்டம், பாஸ்கரராஜ், ஸ்ரீலா, ஸ்ரீராம் நகர், போத்தனூர், என் பார்வதி, கணபதி, கோயம்புத்தூர், சண்முகநகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, முல்லை நகர், ரகுராம் மற்றும் ஸ்ரீனிவாசன், குகன், சிந்து, கோத்தகிரி, ஜெயபால், ஈச்சனாரி பகுதியிலிருந்து மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, பெரிய வரமச்சேரி, தேவி, சௌமியா, பூப்பனா, குழுமம் கொண்டான் மற்றும் விவேகானந்தன், கஞ்சம்பட்டி, சண்முகானந்தம், தென் பொன்முடி, சுரேஷ்குமார், ராஜாமணி, பெரிய கண்ணூர், சென்னிமலையப்பன், சேனாதிபதி மற்றும் கலைமணி, பூபதி, ராஜேந்திரன், ராயப்பன், ரெஜி மற்றும் ஜீன் ரீனா, கேஜி சாவடி கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து கே என் பாளையம், பேச்சுமுத்து, தொட்டாம்பாளையம், திவ்யா பாரதி, கலைவாணன் மற்றும் ஹர்ஷா, தாசர்பட்டி, பாலசுப்ரமணியம், பிரேமா, வெள்ளியங்கிரி, கருமத்தும்பட்டி பகுதியிலிருந்து விஜயகுமார், வரதராஜபுரம், மனோ மற்றும் கிறிஷ் ரெட்ஃபீல்டு, கோயம்புத்தூர், சண்முகசுந்தரம், ரமண முதலிபுதூர், திருப்பூர், இளங்கோநகர், அம்பிகாதேவி மற்றும் சண்முகசுந்தரம், தொட்டாம்பாளையம், கோகிலா, பழனிச்சாமி, கோயம்புத்தூர், தேவராயபுரம், ராஜா, சுதீஷ், கோத்தகிரி பகுதியிலிருந்து சாவக்கட்டுப்பாளையம், பெருமாள் சாமி, சுமதி, வெள்ளம்பட்டி, சிவகுமார், புவனேஸ்வரி மற்றும் சிபு, சோமாஸ் கந்தமூர்த்தி, திருப்பூர், கணபதி பாளையம், யசோதா, கோவிந்தராஜ், கண்ணையன், ராமசாமி, கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து சுமதி, கனகஜரா, தமிழ்நகர், செம்மிப்பாளையம், எஸ், ஐஸ்வர்யன், மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரை பகுதியிலிருந்து கௌசல்யா, தண்டபாணி, கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஜோதி, ரமேஷ், போத்தனூர், ரயில் ரங்கன், ஹோப் காலேஜ், பிரணயா, குகன், விஜயகுமார், உமாமகேஸ்வரி, ஜெய், ரித்விக் மற்றும் கனிஷ்கா, அபினவ், ஆலங்கொம்பு பகுதியில்

0: இருந்து
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலில் கொட்டப்படும் குப்பைகளுடைய உருவாக்கத்தை குறைப்பதற்கும் கழிவுப் பொருள்கள் மேலும் குவிக்கிறத தடுப்பதற்கும் தேவையான அனைத்து செயல்பாடுகளும் சரி செயல்முறைகள் அதனுடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. இதுல கழிவுகளை சேகரித்தல், அகற்றுதல், மறுசுழற்சி செய்தல், சுத்திகரித்தல் மற்றும் இடம்பெயர செய்தல், இதோட முழுமையான குப்பை மேலாண்மை செயல்முறையை கண்காணித்து ஒழுங்குபடுத்துவது அடங்கும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதிகரித்து வரும் மண், காற்று மற்றும் நீர் மாசுபாடு நிலையான சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அதோடு குப்பை குவியல்களும் உருவாகி இருக்கு. எந்த வடிவத்தில் இருந்தாலும் கழிவுப் பொருள்கள் இன்னைக்கு எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கு. உண்மையில கழிவுகளை அகற்றும் முறைகள் கவனிக்காம விட்டா அவை இந்த பிரச்சனைகளை மேலும் மோசமாக்க கூடும். இதனாலத்தான் அதிகரித்து வரும் மாசுபாட்டின் அபாயங்களை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் குப்பை மேலாண்மை முக்கியத்துவம் வாய்ந்தது. நவீன காலங்கள்ல உருவாகிற குப்பைகள் விரைவாக மக்குவதில்லை அப்படிங்கறதுனால அது மண், நிலத்தடி நீர் மற்றும் சுற்றியுள்ள வாழ்விடங்களை சேதப்படுத்தக்கூடும். இதனாலதான் சுற்றுச்சூழலையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் நீடித்த குப்பை மேலாண்மை தீர்வு நமக்கு தேவைப்படுது. மேற்கத்திய நாடுகளில் பதப்படுத்தப்பட்ட பொருள்கள் மற்றும் ஆற்றலை உற்பத்தி செய்வதற்காக குப்பைகள் அதிகளவில் மறுசுழற்சி செய்யப்படுது. நமது சுற்றுச்சூழலுக்கும் உகந்த நிலையான குப்பை மேலாண்மை அமைப்புகள் சாத்தியக்கூறுகளை நாம கருத்தில் கொண்டு ஒரு புதுமையான யோசனையோட மேம்படுத்த வேண்டிய தருணம் இது. கழிவு மேலாண்மையை மேற்கொண்டால் மாசுபாட்டை குறைக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் குப்பை மேட்டு கழிவுகளை குறைக்கவும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பொது சுகாதாரத்தையும் பாதுகாக்கலாம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: 7:56 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஜிஎன் மில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 அட்மிஷன் நடைபெறுகிறது. பயிற்சி காலம் 2 வருடம், 1 வருடம் மற்றும் 6 மாத பயிற்சிகள். எலக்ட்ரீஷியன், சிஎன்சி ஆபரேட்டர், ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெக்கானிக், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் பைலட் போன்ற தொழிற்பிரிவுகள் இலவச பயிற்சியுடன் அரசின் இலவச சலுகைகளும் வழங்கப்படும். 100% உடனடி வேலைவாய்ப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஜிஎன் மில் கோயம்புத்தூர் 641029. தொலைபேசி எண்கள் 9843-43091 மற்றும் 8838-5813-2 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். கேட்டது சேவை செய்திகள். நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனோட பிகினிங்ல கேட்கப்பட்ட பொது அறிவிப்பினா, அதாவது தமிழ் சுருக்கெழுத்து முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு இன்னும் பதில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பாரதி மகாலிங்கம் கல்விவளசு, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர், வி என் இளங்கோ சாமிசெட்டி பாளையம், வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா தர்ஷன் மற்றும் கீதா வீரத்துறை அரியலூர் வீரத்துறை, சங்கீதா தங்கவேல் செட்டிக்காடு சாவக்கட்டு பாளையம் பகுதியிலிருந்து, துரைசாமி ஜமீனோத்துக்குழி கோயம்புத்தூர், ரத்தனபுரி ராஜா முகமது, முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த் மற்றும் பிரணீதரன், சகாதேவன் சரசு பெரியநாக்கன் பாளையம் பகுதியிலிருந்து, விஸ்வம் அறந்தாங்கி, கே கோவிந்தராஜ், மாரிசெட்டிப்பதி, ஜனகா, ரேவதி, தினேஷ்குமார், நாகல் நகர் நடராஜன், பரிமளம் வெங்கடாபுரம், இவங்கெல்லாம் சரியான பதில் அனுப்பியிருக்கக்கூடிய நேர்கள். அந்த சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழ் சுருக்கெழுத்து முறையை உருவாக்கியவர் ஷா.

ஆட்டாண்டை உருவாக்கியவர் யார்? அதற்கு முன்னாடி இது ஆங்கில சொற்கெழுத்து முறையை கண்டறிந்தவர் வந்து சர் ஐசக் பிட்மேன். அதே போல தமிழ் சுருக்கெழுத்து முறையை உருவாக்கியவர் எம் சீனிவாச ராவ் என்பது சரியான பதில். அதாவது ஆங்கில சுருக்கெழுத்து முறையை கண்டறிந்த ஐசக் பிட்மேன் உருவாக்கிய ஷார்டன் முறையை அடிப்படையாக கொண்டு தமிழுக்கேற்ற சுருக்கெழுத்து முறையை உருவாக்கினார் எம் சீனிவாச ராவ். சரியான பதில் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா. இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கல்வியாளரும் ஜனசங்க நிறுவனருமான திரு ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளில் அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் மகளிர் பணிக்குழு கூட்டம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இந்தியா தலைமையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை குறித்த அரசுகளுக்கிடையேயான நிபுணர் குழுவின் 9வது அமர்வு இன்று தொடங்க உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து வரும் நிலையில் மாநில அமைச்சர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. முதல்வர் படைப்பகங்கள் தனியார் மயமாக்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில் உங்களுடன் RJ சுதா பிரியா.

0: கேட்ட பாடல் பாஷா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்கள்

இப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் எப்படி இருக்கும், அங்கே போய் குடியேற முடியுமா அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செவ்வாயில் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருது. இப்போது என்ன சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா, அங்கே அபரிமிதமாக கிடைக்கும் பனிக்கட்டிகளை வைத்து குடியிருப்புகளை அமைக்க இயலும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நகரமே நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பூமியிலிருந்து சுமார் 5.46 கோடி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற செவ்வாய் நம்ம பூமிக்கு ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்குது. அதனால இது ஒரு நமக்கு ஒரு அண்டை நகரம் மாதிரி தான் இல்லையா. பனிக்கட்டியில் நிறைய இருக்கு அங்க, அது கூடவே காற்றும் நிறைய இருக்கு. காற்றுன்னு சொல்லும் போது பெரும்பாலும் கார்பன் டை ஆக்சைடு அங்க இருக்கு. இப்ப சூரிய குடும்பத்தில் 4வது கோளாக செவ்வாய் அமைஞ்சிருக்கு. அதனால இது நமது அண்டை நாடு போலதான். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாயில் கட்டுமான பணிகள்

பெண்களுக்கு பயன்படுத்த உதவியா ரெண்டு பொருட்கள் இருக்கு. ஒன்று வந்து பனிக்கட்டி, இன்னொன்று வந்து ரெக்கோலித் அப்படிங்கிற பொருள். ரெக்கோலித்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல கிடைக்கிற பாறை மண் மாதிரி, அதை வைத்து கூட வீடு கட்டலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வெட்டி எடுக்கிறதுக்கு அதிக அளவிலான சக்தி மற்றும் இயந்திரங்கள் தேவைப்படும். அதனால அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, என்னன்னா அங்க கிடைக்கிற பனிக்கட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ஹைட்ரோஜெல் போன்ற பொருளோட இணைத்து கட்டுமான பொருளாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து நல்ல ஒரு காப்பு பொருளாகவும் கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க.

0: கேட்டு பாடல் அரிச்சந்திரா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு இசை ஆர் ஆனந்த், கோபால்ராவ் மற்றும் ஷலீன். பாடலாசிரியர் ரவிசங்கர்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திர

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மது மற்றும் போதைப் பொருட்கள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற்ற

0: ஆரோக்கியமே ஆனந்தம் வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மது மற்றும் போதைப் பொருட்கள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Dr. Shyama Prasad Mukherjee on his birth anniversary today. Prime Minister describes him as a timeless example of courage, nationalism and selfless service. And Neymar Jr. announces retirement from international football after five-time world champion Brazil suffers stunning 2-1 defeat against Norway in FIFA World Cup. And with that, we end the morning news. Have a nice day.
1: அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பிரேசிலைச் சேர்ந்த லெவிட்டா அவங்களோட வயசு 109, ஜோரிட் அவங்களோட வயசு 104, ஜூலினா அவங்களோட வயசு 103. எதுக்காக அதை சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க மூன்று பேருமே சகோதரிகள். அவங்களோட கூட்டு வயது 316, அதாவது 109, 104, 103. இந்த வயதுகளை கூட்டினா 316 வரும் இல்லையா. மிக அதிக வயதுடைய உயிருடன் இருக்கும் உடன்பிறப்புகள் அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை இவங்க படைச்சிருக்காங்க. இவங்க மூணு பேரும் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா, பிரேசிலோட செட்ரோ டி சாவ் ஜோவா அப்படிங்கிற ஒரு கிராமப்புறத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து புதிய உணவுகளை உருவாக்கி, இயற்கை உணவுகளை உருவாக்கி அதை உட்கொள்றதையும், கூடவே எப்போதுமே இவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதையும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க முடியுது இந்த வயசில் கூட அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்போது சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ஆரோக்கியமான முதுமை மற்றும் மரபியல் ரகசியம் என்ன இருக்குது, எப்படி வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறக்காக இப்போ இவங்களோட டிஎன்ஏவை ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்களாம்.

0: கேட்ட பாடல் தவமாய் தவமிருந்த திரைப்படத்திற்காக பிரசன்னா மற்றும் கல்யாணி பாடியது. பாடலுக்கு இசை சபேஷ் முரளி, பாடலாசிரியர் தேன்மொழி.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திர

0: கோவை
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புருகேஷியா நானா அப்படிங்கிறது மடகாஸ்கர் நாட்டிலோட மழைக்காடுகளில் காணப்படுகிற மிகச்சிறிய பச்சோந்தி. மிகச்சிறியது அப்படின்னா எந்த அளவுக்கு இது சிறியது அப்படின்னா, இதனுடைய ஒரு ஆண் பச்சோந்தியோடைய நீளம் சுமார் 22 மில்லிமீட்டர் தான் இருக்குமா. இதனுடைய உடல் ஒரு சூரியகாந்தி விதையோட அளவுக்கு தான் சமமாக இருப்பதால மனித நகத்தின் மீது ஒரு முழு பச்சோந்தியையே நம்மளால உட்கார வைத்து முடியுமா. இவை வந்து வடக்கு மடகாஸ்கரோட சோராட்டா மலைப்பகுதிகளில் இருக்கிற மழைக்காடுகளோட தரைப்பகுதியில இலைகளுக்கு இடையில வாழுதான். மற்ற பச்சோந்திகளை போல இல்லாம இதனுடைய உடல் பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆனா இதனால தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. மடகாஸ்கரில் ஏற்படுற காடடிப்பு மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக இந்த சிற்றினங்கள் அழியும் ஆபத்தில் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க.

0: கேட்ட பாடல் சிட்டிசன் திரைப்படத்திற்காக வசுந்தரா தாஸ் பாடியது. பாடலுக்கு இசை தேவா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: இந்தோனேஷியாவில் போர்னியாவில் இருக்கிற காட்டு ஒராங்கோட்டான்கள் மீது நடத்தப்பட்ட 20 ஆண்டுகால ஆய்வில் அந்த பெரிய குரங்குகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நுண்ணுயிர் எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் காயம் குணப்படுத்தும் பண்புகளை கொண்ட தாவரங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த தாவரங்களை வழக்கமான உணவு போல இல்லாமல் அது மருந்துக்காகவே தேடி சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உணவு முறை சுய சிகிச்சை எடுத்துக்கிறத காட்டியிருக்கு. ஒராங்குட்டான்கள் சில குறிப்பிட்ட தாவர கலவைகளை குறிப்பிட்ட வரிசை முறையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது சாப்பிட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உள்ளுணர்வில் இருந்தோ, தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படும் நடத்தையில் இருந்தோ, அல்லது இரண்டிலிருந்தோ வரக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாம்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு

0: கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: கேட்ட பாடல் பாலா திரைப்படத்திற்காக உனிமேனன் மற்றும் கங்கா பாடியது. பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் ஆசிரியர் ப. விஜய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 8:50.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார். முகத்தில்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:50. திரைப்பட பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஆதலால் காதல் செய்வீர் படத்திற்காக ஸ்வேதா மோகன் நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் பாடல் இது.

0: சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் மெக்சிகோ இங்கிலாந்தையும் மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் ஸ்பெயினையும் எதிர்கொள்கின்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் 9:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் உங்களுக்காக சூப்பரான பாடல்களோட நிறையா செய்திகளும் காத்துட்ருக்கக்கூடிய இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் RJ பிரபுகுமார்

0: 2-1 defeat to Norway in FIFA World Cup 2026 round of 16 last night. He finished his international career as the all-time leading scorer for Brazil. And that is the end of this news bulletin.
1: கேட்ட பாடல் ஹிப்ஹாப் தமிழ். அவனுடைய மியூசிக் கம்போசிஷனில் அரண்மனை ஃபோர் படத்திலிருந்து நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப்பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டி உமாமகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் தங்கலான் படத்திலிருந்து. நேர்லே நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சி. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

மெய்யழகன் படத்திலிருந்து ஒரு சூப்பர் சாங் கேட்டு ரசித்தோம். நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 9:18 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். ரயில்வே நிர்வாகம் சார்பாக ஒரு அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பராமரிப்பு பணிகளுக்காக திருச்சி பாலக்காடு ரயில் வந்து நாளைக்கு வந்து பகுதியாக ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது July 7 பிற்பகல் 1 மணிக்கு புறப்பட வேண்டிய திருச்சி பாலக்காடு விரைவு ரயில் திருச்சி கரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் அன்றைய தினம் கரூரிலிருந்து பிற்பகல் 2:20 பாலக்காடு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க.

எந்திரன் 2.0 படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் கம்போசிஷன்ல சித் ஸ்ரீராம் மற்றும் சாஷா திரிபாதி பாடின பாடல கேட்டு ரசிச்சோம். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பிற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி விருப்பமுள்ள மாணவர்கள் வருகின்ற 9ஆம் தேதிக்குள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார்.

கேட்ட பாடல் லப்பர் பந்து படத்திலிருந்து. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள்.

0: கேட்ட பாடல் இளையராஜாவினுடைய இசையில அனன்யா பத் மற்றும் இளையராஜா பாடியது விடுதலை படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

9:38 நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாதனுடைய மியூசிக் கம்போஷன்ல ஸ்ரீராம் பாடியது. புஷ்பா படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்தோம். இன்னும் நிறைய பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் லாஸ்ட் இயர் வந்து நம்ம திருக்குறள் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் வந்து இப்போ தயாராகிட்டுருக்கு. இதை வந்து ஆங்கிலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. முதல் பாகத்தில் வள்ளுவராக நடித்த கலைச்சோழன், வாசுகியாக நடித்த தனலட்சுமி தான் இந்த பார்ட்லேயும் நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பட குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க.

0: கேட்ட பாடல் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில தனுஷ் பாடியது திருச்சி திரம்பலம் படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
0: நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

9:49 நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் ஷான் ரோல்டனுடைய மியூசிக் கம்போசிஷன்ல மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து. நேயர்களே, இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வள்ளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி என்னும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: ரெக்க படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல், இது சிறுவாணிச்சாரல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குண

குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள்.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று ராஷ்டிரிய உச்சதர் நிஷா அபியான், தேசிய உடற்கல்வி மேம்பாட்டு இயக்ககம் பற்றிய தகவல்களோடு திரைக்காணம் கேட்கலாம். நம்ம சிறுவாணி சாரல் ஷோவை இதோட நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இனி 10 மணிக்கு உங்க விருப்ப பாடல்களை பூர்த்தி செய்வதற்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் தொடரும்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். தேச ஒற்றுமை, ஒருமைப்பாடு, கலாச்சார தேசியம் ஆகியவற்றுக்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் மாநாடு இன்று கவுஹாத்தியில் நடைபெறவுள்ளது. ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடம் இருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நிலச்சரிவு காரணமாக மும்பை புனே அதிவிரைவு சாலை போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் 56,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களும் கேட்கவிருக்கும். நேர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஹரிக்குமார். இவங்க திருவாய் முதலியூர் பகுதியிலிருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கொம்பன் படத்திலிருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்பத்துல பாடல்களாம் கேட்டுருக்கோம். நேரம் 10:16 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி, இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ரன் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் நேயர்களோட விருப்ப பாடல்களெல்லாம் கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. ஹரிகிருஷ்ணா தான் ஏற்கனவே கேட்ட பாடலை வந்து கேட்டிருந்தாரு. ஸோ என்னோடய பெயர் ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க கீதா, கலைசெல்வி, சுரேஷ், சமுத்திரகனி, சுப்பையா. இவங்க எல்லாரும் விரும்பி கேட்ட பாட்டு நம்ம வீட்டு பிள்ளை படத்துலேருந்து.

நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், மது மற்றும் போதைப் பொருள் அடிக்ஷன் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறவங்க பாலக்காடு ரோடு காந்தி நகர் பகுதியிலிருந்து எஸ் விபு மற்றும் காந்தி நகர் நண்பர்கள் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஆனந்தம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேரம் 10:22 8 நொடி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு ரஞ்சித், இளங்கோவன், செல்வம், தென்றல். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:27:51. நிகழ்ச்சியில நேர்களோட விருப்ப பாடல்களும் கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து வாணி சஞ்சித் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கஜினி படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவா, உமாபதி, ஈஸ்வரன். இவங்க எந்த பகுதி அப்படின்னு சொல்லி தெரியல, பட் அவங்களுக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. வெப்பம் படத்துல இருந்து

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சித்ரா சத்யமூர்த்தி. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு ஆடுகளம் படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:49:14 நேயர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி.பி. பிரியன் அவர்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ரேவதி தாராபுரம் பகுதியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு ரஜினி முருகன் படத்திலிருந்து.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். நேரம் 10:54:31. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் பாண்டிய நகர் குமரேஷ் புவனேஸ்வரி. அவங்க விரும்பி கேட்ட பாட்டு எதிர்நீச்சல் படத்திலிருந்து. கேட்கவிருக்கிற இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காரு ஆர் ஜே பிரபுகுமார்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜகர்த்தா புறப்பட்டார். தமது இந்த பயணம் இந்நாடுகளுடனான பொருளாதார மற்றும் நீடித்த ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதுடன் இந்திய இளையோர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்த உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திபெத்திய தலைவர் தலாய் லாமாவின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான போதனைகள் உலகெங்கும் வாழும் மக்களுக்கு வழிகாட்டியாக திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாட்டில் தட்டுப்பாடு இல்லாமல்

0: உரம் கிடைப்பதை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஊத்துக்கோட்டையில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. சென்னையில் கட்டுமான பணியின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களிடமிருந்து 12,25,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்து தென்னை மரங்கள் மற்றும் கரும்பு பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி விரட்டியடித்தனர். அமர்நாத் பனிலிங்கத்தை கடந்த 3 நாட்களில் மட்டும் 56,000 மேற்பட்ட பக்தர்கள் கண்டு தரிசித்துள்ளனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து பிரேசில் அணி வெளியேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. இன்று காலை நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 999 ஹெலகர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 11:02:48. சங்கீதச்சாரல் இன்றைய சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் ஜி வெங்கடேஷன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசைப் பாடல்கள் இடம்பெறுகிறது.

ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இப்பொழுது ஜி வெங்கடேசன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். கோயம்புத்தூர் எஸ் வி குருவாயூரப்பன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் கே எஸ் ரகுநாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் உண்ணாமுலை என்று தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நரியை குதிரை பரியாக்கி என்று தொடங்கும் விருத்தம், கண்கள் இரண்டும் என்று தொடங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்.

0: இதுவரை ஜி வெங்கடேசன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்டீர்கள். கோயம்புத்தூர் எஸ் வி குருவாயூரப்பன் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் கே எஸ் ரகுநாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ஒலிப்பதிவு.
1: இதுவரை சங்கீதச்சார நிகழ்ச்சியை கேட்டோம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:31 நேயர்கள், இனி நாம் கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: கேட்ட பாடல் ஹரிதாஸ் படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. பாடலாசிரியர் பாபநாசம் சிவன்.
1: இசையோடு என்றும் நீங்கள் நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும்

0: கேட்ட பாடல் மாயா பஜார் படத்திலிருந்து கண்டசாலாவின் இசையில்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நவீன

கேட்டு ரசித்த பாடல் பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன், எல். ஆர். ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் 11:47 நம்ம கேட்டு ரசித்த இந்த பாடல் பாலும் பழமும் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி. சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கேட்ட பாடல் பூம்புகார் படத்திலிருந்து ஆர் சுதர்சனம் இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண

இப்போ நம்ம கேட்ட நிறைவான பாடல் ரெயின்போ கிளாசிக்ஸிலிருந்து, நிறைவான பாடல் மஞ்சள் மகிமை படத்திலிருந்து. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள்,
1: வேளாண் காடுகள்.
0: வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
2: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தை நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி.பி. பிரியன் அவர்கள். நிலையத்தில் நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்.
3: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நமக்காக பல விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக வந்திருக்காங்க டாக்டர் உமா மகேஸ்வரி, சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவர். அவங்களை மீட் பண்ணுவோமா? வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
4: வணக்கம் மேடம்.
3: டாக்டர், இன்னைக்கு வந்து ஒரு மெயினான சப்ஜெக்டோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் வந்து நம்ம ஸ்டேட்லையும் சரி நாட்டிலையும் சரி ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த போதைப்பொருள் அடிக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது மது பழக்கமாக இருக்கலாம் அல்லது போதை மருந்துகள் பழக்கமாக இருக்கலாம், இது வந்து ரொம்ப பரவலாக காணப்படுது, அதிகமாயிட்டே வருது அப்படின்னும் நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு, மது பழக்கமாக இருந்தாலும் சரி போதைப்பொருள்

0: பழக்கமாக இருந்தாலும் சரி, இதற்கு அடிக்ஷனாக போகிறவங்க அதுக்கு வந்து வயது வித்தியாசம் இருக்கா டாக்டர்? லைக் சின்ன வயசுக்காரங்க அதிகம் போகிறாங்க, இல்லை ரொம்ப பெரியவங்க போகிறாங்க, அந்த மாதிரி வயது வித்தியாசம் இருக்கா?
1: பொதுவாக பார்த்தோம்னா இந்த போதை பழக்கம் எப்போ ஆரம்பிக்கும்னா, ரொம்ப இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்புன்னு சொல்லுவாங்களே, 18 வயசு தாண்டி 20-21 வயசில் அந்த ஒரு பியர் ப்ரெஷர்னால ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளும் யூஸ் பண்ணாதான் நம்ம அவங்க குரூப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு வந்து பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு போதைக்கு அடிமையாகணுங்கிற ஒரு தன்மை இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு சுற்றி உள்ள என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதனால இந்த அடிக்ஷன் வந்து அந்த ஏஜில் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரேராக தான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு 40+ 50+ அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பியர் ப்ரெஷர் இருக்காது, வேறு ஏதாவது சில காரணங்கள்னால இந்த போதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே அவங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிருக்கும். பட் ஜென்ரலாக காமனாக பார்த்தோம்னா இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க.
0: ஓகே, கொஞ்சம் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் ஒரு 30-40 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி, அதாவது அது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லாதவங்க அதுக்கப்புறமா அந்த பழக்கத்துக்கு ஆளாக
1: அதுக்கப்புறமா இருக்கிற பேஷண்ட்ஸும் நாங்கள் பார்க்குறோம். அவங்க மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சப்போஸ் லோன்லியாக இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, அது எதுக்காவது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு தூக்கம் வருது, ஒரு ஸ்லீப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பழக்கமான
0: பழக்கமும் அதிகமாக
1: கண்டிப்பா முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது நிறைய மேல் பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க, இப்போ பார்த்தோம்னா ஈக்குவலாக ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வராங்க. இனிஷியலாக நாங்கள் பார்த்து அப்பப்போ கொஞ்சம் ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி யார் இந்த அல்கோஹால் மற்ற போதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல தப்பு இல்லை நம்ம சேர்ந்து தானே யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஆரம்பித்து அவங்க அந்த பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ வர நம்ம ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் இந்த பசங்களுக்கு ஏற்படுற அதே ப்ராப்ளம் தான், இந்த பியர் ப்ரெஷர், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வரும், அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக யூஸ் ஃபீமேல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்கிற மாதிரியான அர்த்தத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஃபீமேல்ஸ்டையும் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் அவங்களுக்கு மேல் ஈக்குவலாக வரலன்னா கூட பட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் யூஸ் பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது.
0: ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நிறைய பெண்கள் கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்காங்க. இதனால வந்து ஃபிசிக்கலாக, அதாவது உடல் ரீதியான எஃபெக்ட்ஸ், அதை வந்து இந்த மது பழக்கமும் இந்த போதை பழக்கமும் தரக்கூடிய உடல் ரீதியான எஃபெக்ட்ஸும் மன ரீதியான எஃபெக்ட்ஸும் சொல்லுங்கடா.
1: கண்டிப்பாக அல்கோஹால் மற்ற சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களை பார்த்தோம்னா மெடிக்கலாக ஃபிசிக்கலாக உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. இப்போ அல்கோஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யுது. மெயினாக பார்க்கும்போது லிவர் ப்ராப்ளம், அது ஒரு இனிஷியலாக ஒரு ஃபேட்டி லிவர் மாதிரி ஆரம்பிச்சு ஜாண்டிஸ் லிவர் சிரோசிஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, நிறைய கை நடுக்கம் வரும், ஃபிட்ஸ் வரும், மஞ்சக்காமல வர ஆரம்பிக்கும், ஞாபக மறதி வரும். சம்டைம்ஸ் இந்த ஞாபக மறதி வந்து இப்போ அப்படியே இர்ரிவர்சபிளாக மாறிடும். நம்ம அல்கோஹால் ஸ்டாப் பண்ணால் கூட அவங்களால அந்த
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has embarked on a 6-day visit to Indonesia, Australia and New Zealand. In his departure statement, the Prime Minister said his visit to Indonesia, Australia and New Zealand will further strengthen India's Act East policy, Mahasagar vision as well as the country's outlook towards a free and open Indo-Pacific. Prime Minister Modi said his visit to Indonesia will further deepen the comprehensive strategic partnership which was elevated during his 2018 visit. From Indonesia, the Prime Minister will travel to Melbourne at the invitation of Australian Prime Minister Anthony Albanese. He said the visit will strengthen the India-Australia Comprehensive Strategic Partnership through discussions on defence and security, trade and investment. He will also interact with the Indian diaspora. The Prime Minister will then visit Auckland at the invitation of New Zealand Prime Minister Christopher Luxon. He said the visit will build on the momentum in bilateral ties following Prime Minister

முதுகலை கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு என் முதுகலை எழுதிட்டீங்களாப்பா கவிதைய, நிறுத்துங்கப்பா.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: நாளது சிறக்க நா காப்போம்.

நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள். டாக்டர், இதுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு அளவீடு இருக்கா டாக்டர்? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டயாபெட்டிக்குன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து 120-150 ஒரு அளவு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு சாதாரண பழக்கமாக இருக்கிறது வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு ஏதாவது இருக்கா டாக்டர்?
1: கண்டிப்பாக இருக்குங்க மேம். அதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, இன்னொன்று வந்து அடிக்ஷன் இல்லாட்டி டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அந்த டிபெண்டன்ஸ் அப்படின்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கம்பல்ஷனாக ஒரு பயங்கரமான ஒரு கிரேவிங் வரும். காலையில் எழுந்திரிச்சோடனே இன்னைக்கு ஆல்கோஹால் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட நாள் போகும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு டிசையர் வரும். அது வந்து கிரேவிங். இன்னொன்று பார்த்தோம்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும், இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஒரு பெக்கோட ஸ்டாப் பண்ணிடலாம் நினைப்பாங்க. பட் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஒரு பிளாக் அவுட் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கண்ட்ரோல் ஃபேக்டர் இல்லாமல் போகும். இன்னொன்று பார்த்தோம்னா விட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் ஆல்கோஹால் இல்லாட்டி தூக்கம் வராது, கை நடுக்க வரும், ஐயோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணாட்டி நமக்கு தூக்கம் வராதேங்கிற ஒரு எண்ணம் வரும். இது வந்து விட்ராவல்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி வந்து டாலரன்ஸ், அதாவது முன்னாடி ஒரு பெக்லையோ ரெண்டு பெக்லையோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹை கிடச்சிருக்கும், இப்போ அது பத்தாது. ஒரு குவார்ட்டர், ரெண்டு குவார்ட்டர்ன்னு போக போக போக இந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ப்ளஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ், முன்னாடியே வந்து ஹாபீஸ் நிறைய இருக்கும், சண்டே சண்டே கிரிக்கெட் போவாங்க, சாட்டர்டே ஈவினிங் ஃபேமிலியோடு வெளியில் போவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நான் உண்டு என்னோட ஆல்கஹால் உண்டுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ப்ளஸ் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு, வீட்டில் அடிக்கடி ப்ராப்ளம் வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வருது, சொசைட்டியில் பிரச்சனை வருது, இது தெரிஞ்சுமே ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 6 க்ரைட்டீரியாவில் ஒரு 3 இருந்தாலே அடிக்ஷன்.
0: போதைப்பொருளுக்கும்
1: இதே தான்.
0: ஓகே,
1: இனி போது ஆல்கோஹால், ஸ்மோக்கிங்கு, மற்ற ஹார்டு சப்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த 6ல 3 ஃபுல்ஃபில் ஆனாலே அவங்களுக்கு வந்து அடிக்ஷன் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம்.
0: ஓகே, அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து நம்மளே உணர்ந்துக்க முடியுமா டாக்டர்? இது அவங்களுக்கே தெரிய வருமா, ஓ நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு மனிதனால் உணர முடியுமா?
1: பொதுவாக எல்லாரும் யோசிக்கிறது, ஈவன் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸே வருவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக வந்து ஒரு ஐடியா இருக்காது, ஃபுல்லாக இருந்துதான் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, முன்ன மாதிரி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, உடம்பு கெடுது, இவருக்கு அடிக்ஷன் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கூப்பிட்டு வருவாங்க. பட் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களே, நாங்கள் அந்த மாதிரி இல்லை, நான் இன்னும் ரோட்லேயே விழுந்து கிடக்கிறேன், நான் வீட்டுக்கு தான் வரேன், என் வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்குறேன், சம்பளம் வருது, அப்புறம் எப்படி நான் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு அந்த ஒரு இன்சைட் இருக்கும், ஓகே நம்ம இவ்வளோ ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகும், நமக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு உண்டு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து உணரது இல்லை அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னு
0: சொல்லிட்டு. அந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க டாக்டர்? அது உங்களுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது
1: வந்து இட் டிபெண்ட்ஸ். நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் ஓபியாவே பார்த்து அனுப்பிச்சிருவோம், ஓகே வராங்க, ப்ராப்ளம் இருக்குது, தனித்தனியாக பேசும்போது உங்கள் ஜாண்டிஸ் வருங்க, இப்போ லிவர் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கு மேலே குடித்தோம்னா ப்ராப்ளமே உண்டு இல்லை. மாரலிஸ்டிக்காக நம்ம சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு பேட் பர்சன், பேட் கேரக்டர், நீங்கள் ஒரு பேட் ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லாமல், இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராப்ளம், இது வந்து ஒரு பிரெயின் கண்டிஷன். நிறைய பேர் ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எல்லோரும் அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிடுறதில்ல, எப்பயாவது யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல, விட்டுறாங்க. பட் உங்களோட பிரெயினை வந்து அந்த மாதிரி படைச்சிருக்காங்க, உங்களுக்கு அது ஒரு எனி சப்ஸ்டன்ஸ் உங்கள் மூளைக்கு போகும்போது அந்த ஒரு ஹை உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது, அதனால் திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை, இது ஒரு பிரெயின் கண்டிஷன், இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இதுலேருந்து வெளியில் வந்துடலாங்கிற ஒரு பயாலஜிக்கல் மெடிக்கல் மாடலில் கொண்டு போனோம்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.

0: ஏன்னா அப்ப எந்த இதுவும் நோயா இருந்தாலும் பேஷண்ட் ஒத்துழைச்சாதான் அந்த மருந்து கொடுக்க முடியும்.
1: கண்டிப்பா அது மெயினா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் மற்ற சொசைட்டியும் வந்து அது வந்து ஒரு மாரலிஸ்டிக்கா கொண்டு போகும்போது தான் தப்பானவங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு வந்துடும். அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், இது வந்து ஒரு பிரெயின் கண்டிஷன், இது உங்களை மீறின ஒரு விஷயம், நீங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, இப்போ எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா வி கேன் ஹெல்ப் யூங்கிற வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட்குள்ளே வச்சோம்னா ஈஸியாக இருக்கும்.
0: ஓகே, அப்போ வந்து ஒரு ஒரு குடிநோயாளியோ இல்லை ஒரு போதை பழக்கத்துக்கு ஒரு அடிக்டிவ் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்கள சுற்றி உள்ளவங்கெல்லாம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும் டாக்டர்? அவங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு?
1: மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு எதனால யூஸ் பண்ணுறீங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அடுத்தவங்க பிளேம் பண்ணுறது வந்து ஃபேமிலி பர்சன் தான். டெய்லி வீட்டுக்கு வந்தால் சண்டை போடுறா, சந்தேகப்படுறா, டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குங்கிற மற்றவங்க மேலே உள்ள மிஸ்டேக்ஸ் தான் அவங்க சுட்டி காட்டுவாங்களே தவிர தான் எதனால அதுக்கு போகிறோங்கிறத வந்து அவங்க அக்செப்ட்

0: எதனால் யூஸ் பண்ணுறீங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அடுத்தவங்க ப்ளேம் பண்ணுறது வந்து ஃபேமிலி பர்சன் தான். டெய்லி வீட்டுக்கு வந்து சண்டை போடுறா, சந்தேகப்படுறா, டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குங்கிற மற்றவங்க மேலே உள்ள மிஸ்டேக்ஸ் தான் அவங்க சுட்டி காட்டுவாங்களே தவிர தான் எதனால் அதுக்கு போகிறோங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மெயினாக ஃபேமிலி மெம்பர்ஸுமே இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டு தான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் 1 மந்த் அடிக்ஷனுக்கு அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் ரெகுலராக வராங்க, ஏதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள் வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டயர்டாக போகிறாங்க, அப்புறம் வீட்டில் ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன லேட்டாக வந்திருக்க, நீ குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளோதான், ஐயோ என்ன போய் சந்தேகப்பட்டியே, நான் இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன்னு அடுத்த நாள் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட எமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போ என்ன மாதிரி அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணுங்கிறது முக்கியம்.
1: இப்ப அவங்க மேல நம்ம பரிதாபமும் காட்டக்கூடாது, நம்மளும் கோவிச்சக்கூடாது, அவங்களையும் கோவப்படுத்தக்கூடாது. அப்ப எப்படி வந்து அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க?
0: நம்ம மெயினா நாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி பேஷண்ட்க்கும் சொல்றது என்ன அப்படின்னா, என்னானாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு நீங்க விலகக்கூடாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு ரெகுலராகவே வரணும். சம்டைம்ஸ் உங்களால் ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அந்த சமயத்தில் எதுவுமே நீங்கள் ஓப்பன் அப் ஆகாமல் பேசாமல் லெட் த டே கோ, அது போயிடட்டும், அடுத்த நாள் யூ கம் டு த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்லேயே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணுவாங்களே, நிறைய ரியலிஸ்டிக் சீனரியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேட்டாக வருது, இல்லாட்டி வேறு எங்கேயாவது சில பேர் இந்த கோயிலுக்கு போகணும், பார்ட்டிக்கு போகணும், அங்கே ஆல்கோஹால் சர்வ் வச்சு அங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அங்கே ஆல்கோஹால் சர்வ் ஆகுது அங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறது, ஃபாரின் ட்ரிப்பு போகிறாங்க ஐடி பீப்புள் போகிறாங்க அங்கே ஆல்கோஹால் சர்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய க்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய க்யூஸ்க்குமே வந்து சில கவுன்சிலிங் இருக்குது, ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங் சொல்லிட்டு. அதில் இது எல்லாமே ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களால அந்த ஒரு சுச்சுவேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
1: நம்மளை வாவான்னு கூப்பிட்டா கூட நம்ம இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற
0: மெயினாக வந்து அசர்ட்டிவ், ஒரு நோ சொல்ல வந்து தயங்கக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, சரி நீ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா நீ குடிக்க வேணாம், எங்கள் பக்கத்தில் ஜஸ்ட் லைக் தட் உட்காரு, நீ கோக் சிப்ஸ் சாப்பிட்டு நாங்கள் ஆல்கோல் யூஸ் பண்ணுறோம், நான் சும்மா தான் போனேன் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போக என்னாகும், அந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கீல்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நோ சொல்ல பழகிக்கோங்க, அது சொல்ல கற்றுப்போம்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா டாக்டர்? இந்த ட்ரீட்மெண்ட்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு குடி நோயாளின் இந்த மது பழக்கத்துக்கு ஆளானவங்க, அடிக்ஷன் ஆனவங்கள, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க டாக்டர்?
1: அது ஆல்கோஹல் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் உண்டு, ப்ளஸ் மற்ற சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து, ப்ளஸ் ஃபேமிலி கவுன்சிலிங், இது மூணும் இருந்தால் தான் அந்த ஒரு பர்சனுக்கு வந்து 100% ஹெல்ப் கிடைக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயந்தான். இந்த சிவியர் அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வீட்டில் ஓபியாக வந்து ட்ரை பண்ணியும் அவங்களால விட முடியாது, வீட்டுக்கு போவாங்க, தூக்கம் வராது, ஆல்கோஹால் யூஸ் பண்ணிடுவாங்க, மாத்திரைகள் பத்தாமல் இருக்கும், ரொம்ப கை நடுக்கம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து தேவைப்படும். இனிஷியல் அட்மிஷன் வந்து டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீடாக்ஸ்னால் நம்ம டெய்லி ஆல்கோஹால் யூஸ் பண்ணி நம்ம பிரெயின் தூங்கி பழகிடும். ஸோ அந்த டீடாக்ஸுங்கிறது சில கெமிக்கல்ஸ், நம்ம செக்ரட்டரியில் உள்ள சில பென்சோடைசின் சொல்லுவாங்க, அதோட கெமிக்கலும் ஆல்கஹாலோட கெமிக்கலும் ஒன்று தான். ஸோ அந்த ஆல்கோஹாலுக்கு ஈக்குவலன்ட்டு அந்த மெடிசின்ஸ் நம்ம கொடுத்து தூங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடும். ப்ளஸ் அந்த ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறதுனால அவங்க உடம்புல வந்து நிறைய விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடுறது, விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம், இல்லாட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். இது வந்து இனிஷியல் டீடாக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை 3 days ஆகலாம், 5 days ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவிங், நிறைய சில பேருக்கு வந்து ஆல்கோஹால் யூஸ் பண்ணணுங்கிற கிரேவிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு வந்து மெடிகேஷன்ஸ் இருக்குது, ஆன்டி கிரேவிங் மெடிக்கேஷன்.
0: எவ்வளவு மனம் அதையே நாடும், அதுதான் அந்த கிரேவிங்னு சொல்கிறோம்.
1: அதாவது யூஸ்வலாக என்ன சொல்லணும், இப்போ நம்ம ரெகுலராக வந்து சாக்லேட் சாப்பிட்றோம், இல்லாட்டி வந்து சிக்கன் சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னால டாக்டர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் ஆனால் ஏதாவது குழந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கு, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது சிக்கன் பார்க்குறோம், நமக்கு அந்த ஒரு கிரேவிங் வரும். சாதாரண ஒரு சாக்லேட் சிக்கனுக்கே அந்த ஒரு கிரேவிங்
0: வரும்போது
1: இதெல்லாம் வந்து போதை, அந்த ஒரு ஹை மில்லியன் டைம்ஸ் ஹையாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ டோபமின் ரிலீஸ் பண்ணியிருக்கும் நம்மளோட பிரெயினில். ஸோ அதோட கிரேவிங் வந்து என்னானாலும் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஆன்டி கிரேவிங் கொடுக்கும்போது ஒரு 60-70% அந்த மெடிக்கேஷன்ஸே ஹெல்ப் பண்ணிடும். இதை தாண்டி வந்து சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, சில சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாம், இது வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லே பேஷண்ட்டுக்குன்னு சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறவங்களாக இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இல்லை டிப்ரெஷன் இருக்கும், இல்லை பதட்டத்தினால ஆல்கோஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அசஸ் பண்ணி அதுக்கு மெடிக்கேஷன்ஸ் தேவைன்னா அதை கொடுப்போம். இதை தாண்டி மற்ற மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், அதெல்லாம்.
0: இது வந்து நீங்க இன்பேஷண்டா நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம்,
1: இன்பேஷண்டா அட்மிட் ஆகி ட்ரீட் பண்ணுவாங்க. இதுல மெயின் காம்போனன்ட் வந்து இந்த கிரேவிங் மேனேஜ்மெண்ட். ஒரு கிரேவிங் வருது அப்படின்னா அந்த கிரேவிங்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட எதிர்த்து போராட முடியாது, சண்டை போட முடியாது, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அலை மாதிரி, அந்த கிரேவிங் வந்து ஹை ஆகிட்டே போகும். பட் ஒரு ஸ்டேஜ்ல தானாக கீழே வந்துடும், நம்ம அதுக்குள்ளே எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிலாக்ஸ்

0: ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணும்போது அந்த கிரேவிங்லேருந்து வெளியில் வர முடியும்.
1: ஓகே, ஒரு ஒரு தோராயமாக எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? ஒரு ஒரு ஆர்டினரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற ஆளுன்னா?
0: ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப ஈஸிங்க. ஓபி பேசிஸ்லேயே நம்ம வந்து ஈஸியாக, பேஷண்ட் கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, மோட்டிவேட்டடாக இருக்காரு, ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, வேறு எந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னா ஓபி பேசிஸ்லேயே ஈஸிலியாக மேனேஜபிள் ஆயிடுவாங்க. பல தடவை இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணி பல வாட்டி அட்மிஷன் ஆகி நிறைய ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லாட்டி அவரோட பர்சனாலிட்டி வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன், வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்போ என்ன இருக்கிற கொஞ்ச நாள் குடிச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது இட் வில் டேக் சம் டைம். பட் அந்த
1: ஸ்டேஜஸ் உண்டு இல்லையா? செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரிலாம் உண்டா? குணப்படுத்த முடியாத அளவெல்லாம் போயிடும்.
0: மைல்டு மாடரேட் சிவியர்னு உண்டு. ட்ரீட்மெண்ட்னால குணப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் கோல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஜீரோ, அதாவது அல்கோஹாலே வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கோலாக இருக்கலாம். இன்னொரு கோல் வந்து மெயின் அந்த ஹார்ட் கோர் ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் வந்து ஹார்ம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ம் ரிடக்ஷன் வந்து அமௌண்ட் ஆஃப் அல்கோஹால் கம்மி பண்ணிக்கலாம், ஃப்ரீக்குவென்சி கம்மி பண்ணிக்கலாம், அதனால வர ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ், சோஷியல் காம்ப்ளிகேஷன், வீட்டில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி பண்ணுறது, அது வந்து ஹார்ம் ரிடக்ஷன். அல்கோஹால்னாலும் சரி, மற்ற இல்லீகல் ட்ரக்ஸ்னாலும் சரி, இந்த ஷேரிங் ஆஃப் சிரிஞ்சஸ்ஸு, நீடில், அது இல்லாமல் உடம்ப பாதுகாத்துக்கலாம், இதெல்லாம் வந்து ஹார்ம் ரிடக்ஷன். ரெண்டுமே கோலு தான், இட் டிபெண்ட்ஸ் அப்பன் த பேஷண்ட்டு. 100% ஜீரோவாக இல்லாட்டி கூட ஹார்ம் ரிடக்ஷன் போகிறதே வந்து சில பேர்த்துக்கு வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான்.
1: இதனால் பெரும்பாலும் மேக்ஸிமம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா டாக்டர்?
0: இல்லை நிறைய பேஷண்ட்ஸ், அதாவது யூஸ்வலாக இந்த ஆல்கோஹாலை பொறுத்த வரைக்கும், சப்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட் எல்லாம் இருக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். பட் நாங்கள் பார்க்க ஒரு ஒரு பல்காக ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி டிஸ்சார்ஜுக்கு அப்புறமே வந்து யூஸ் பண்ணாத பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு அக்கேஷனில் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, பட் யூஸ் பண்ண அடுத்த நாளே ஓபிக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இருக்காங்க. சில பேர்த்துக்கு மல்டிபிள் அட்மிஷன்ஸ் தேவைப்படுது. பட் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் நெட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆகுது. நம்ம டார்கெட் அந்த ஜீரோவாக இல்லாட்டி கூட முன்னே இருந்ததுக்கு இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டராக இருக்கு. ஒரு உணர்தல், ஒரு புரிதல் வருது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வருது, சரி காப்பாற்றிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வருது, அதனால அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டராகும்.
1: ஓகே, பட் அந்த பேஷண்ட் இந்த இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவருக்கு அந்த கிரேவிங் எல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகும்போது அவங்க அதை உணர்வாங்களா டாக்டர்? நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டோம், நம்ம இனிமேல் இதுக்குள்ளே திரும்ப போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு அவங்க
0: நிறைய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வருது. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு 1 இயர் 2 இயர் குடிக்காமல் இருப்பாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் டீமோட ஒரு பயங்கர ஒரு நல்ல குட் சாப்டரில் இருப்பாங்க, மற்ற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரோல் மாடலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், திடீர்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து குடிச்சிருவாங்க, குடித்ததுனால ஒரு கில்ட் வந்துடும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கெல்லாம் பேட் நேம் வாங்கி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் கூட கண்டினியூ ஆகும் அந்த அடிக்ஷன். ஸோ அவங்களுக்குலாம் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த ஒரு ரிலாப்ஸ் ப்ரிவென்ஷன் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும், திரும்ப குடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான, அதில் வந்து இதெல்லாம் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மீறி உங்களுக்கு அந்த மாதிரி கில்ட்டாக தோணுது, தப்பு பண்ணிட்டோன்னு தோணாலும் கண்டினியூ பண்ணாமல் தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்தாலும் நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிப்போம், உங்கள் மேலே உள்ள குறைகளை கண்டுபிடிக்க மாட்டோம், திரும்ப இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க டாக்டர் வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து அடிக்ஷன் ஆகி அதுலேருந்து க்யூர் ஆகி போயிட்டாரு, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஏதான ஒரு அக்கேஷனில் வந்து திருப்பி ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடிய நிலைமை வரும்போது திருப்பி ஓபிக்கு வரணும்னா அப்போ அவங்களுக்கு உடனடியாக அவங்க உடல்லையோ இல்லை சைக்கலாஜிக்கலாகவோ பிரச்சனைகள் மறுபடியும் வருமா?
0: உடனே வராது, பட் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க அடிக்ஷனுக்கு போகிறத தவிர்த்துடலாம்.
1: ஓ,
0: அது ஒரு யூசேஜோடு முடிஞ்சு போயிடும். இப்போது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு யூஸ் பண்ணார், நாளைக்கே நாளைக்கே ஓபிக்கு வந்துட்டார் அப்படின்னா மெடிசின்ஸ் மாற்றலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன காரணத்தினால, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷனாக, பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்ஷன்ஸ்க்கு போகிறத வந்து தடுத்துக்கலாம். ஒரு யூஸுக்கும் அடிக்ஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், அந்த டைமை நம்ம ஷார்டன் பண்ணிட்டோம்னா அவரை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.
1: இந்த அமௌண்ட் ஆஃப் நீங்கள் சொன்னீங்க டாக்டர், இந்த எந்த அளவு வந்து அடிக்ஷனுக்கு போகுது, இது வந்து பர்சனுக்கு பர்சன் மாறுமா?
0: கண்டிப்பாக பர்சன் டு பர்சன் மாறியே ஆகும் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 6 மந்த்ஸ் குடிக்காமல் இருப்பாங்க, பட் திடீர்னு ஒரு 10 டேஸ் வந்து பிஞ்ச் ட்ரிங்கிங் மாதிரி பண்ணுவாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரவ கண்டினியூஸாக த்ரீ குவார்ட்டர் ஃபோர் குவார்ட்டருங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே அடிக்ஷன் தான். ஒரு 10 days யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே முடியாது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாங்க. ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடும், இல்லாட்டி அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க.

0: வாமிட் பண்ணிடுவாங்க. அது அதுவுமே வந்து அடிக்ஷன் தான். திடீர்னு யூஸ் பண்ணாமல் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதும் அடிக்ஷன் தான். சில பேர் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு க்ரைட்டீரியா, அவங்களுக்கு அந்த ஒரு கிரேவிங் வருது, அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகுது, ஆல்கஹால் இல்லாட்டி தூக்கம் வரல, கை நடுங்குது, இந்த மாதிரியான க்ரைட்டீரியா ஃபில்ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு அடிக்ஷன் கேட்டகரி வந்துடும்
1: இல்லையா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜீரோ இது கூட வரணும், அதுதான் வந்து நல்லது. டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குடி நோயாளி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவருக்கு உண்டாகக்கூடிய பாதிப்புகள், அதுக்கு அவங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும். இப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம் டாக்டர். ஒரு ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பாவோ ஒரு ஆண் வந்து குடி நோயாளியாக அடிக்ஷனுக்கு போயிட்டார்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அது என்ன மாதிரி?
0: வீட்டில் ஆக்சுவலாக பெரிய இம்பேக்ட் தான் வரும், பர்டிகுலராக இந்த ஃபேமிலியை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து மற்ற நேரத்துலேயும் அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பாசமாக பேச முடியாது. இப்போ குழந்தைங்கள் இருந்தால் அது வந்து ஒரு மாடலிங் பிஹேவியர் மாதிரி ஆயிரும். டென்ஷனாக இருந்தால் ஆல்கஹால் யூஸ் பண்ணும் போல், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை போல் இருக்குது, வேலைக்கு போயிட்டா இது ஓகே தான் நினச்சிக்கிறாங்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு ஃபாதர் ஃபிகர், அந்த ரோல் மாடலுங்கிறது காணாமல் போயிடும். அதனால அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ஒரு விட்னஸ் பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த வயலன்ஸ் வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் தான் நடக்குது. வீட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் நடக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸு, சொசைட்டியில் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன உங்கள் அப்பா நேற்று அப்படி பிஹேவ் பண்ணாங்க, சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் போது அந்த குழந்தையோட சரி ஒய்ஃபோட சரி மனநிலைமை வந்து பாதிப்பாகுது. இன்னும் சில சீனரியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களோட பையன் ஆல்கஹால் யூஸ் பண்ணிவிட்டு இவங்ககிட்டே காசு வாங்குவார், ஆல்கஹால் யூஸ் பண்ணி இவங்களே திட்டுவார். ஸோ அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்மளை பார்த்துக்க வேண்டிய பையன் வந்து வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ப்ளஸ் மெஜாரிட்டி இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூ வந்துடுது, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைக்குள்ளே பிரச்சனை வர்றதுனால ஒரு செப்பரேஷன் வந்துடுது. ஸோ நீ கூடி விட்டால் தான் நான் வருவேங்கிற மாதிரி அவங்க ஃபீமேல்ஸ் கிளம்பும் போது, ஸோ அது குடினால தான் ப்ராப்ளம் வந்ததுன்னு சில பேர் ரியலைஸ் பண்ணாமல் இங்கே போனதுனால நான் குடிக்கிறேன் திரும்ப குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலிலேயோ மேரிட்டல்லையோ அது ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஆல்கஹால்னால மன அழுத்தத்துக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் எல்லாம் சந்தேக நோயெல்லாம் வரும். ஆல்கஹால் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒய்ஃப் மேலே ஒரு நம்பிக்கை வராது, ஒரு மாதிரி சஸ்பிஷியஸ் ஆயிடுவாங்க. அவங்களோட கேரக்டர் மேலே நீ வேறு யாரு கூட பேசுகிற பண்ணுறங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதனாலே பல ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்னாலேயே வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரும்.
1: ஸோ அதாவது ஒரு ஒரு நோயாளியை பற்றி சுற்றி இருக்கிறவங்க உணரும் போது நோயாளியும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த இந்த அளவுக்கு தன்னால் பாதிக்கப்படுறாங்கங்கிறத அவர் உணரணும். நேர்களே, இதுவரை மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லத்தில் ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி அடுத்த திறன் நிகழ்ச்சிகளும் வரப்போகுதுங்கிறது கேட்கலாம். 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 உருப்புறத்தலை நிகழ்ச்சியில் மூட்டு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறை குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள். 6 மணிக்கு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி இருக்கு. 7:25 ஏறும் ஒரு முழுவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்தநாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தில்லியிலிருந்து புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபயாண்டியோவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்வதாகவும், இன்றும் நாளையும் அதிபர் மற்றும் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக அதிபர் பிரபாவோ பங்கேற்றதையும் பிரதமர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். யோகியகர்த்தாவில் உள்ள பிரபன்னன் கோவில் வளாகத்தை இந்தோனேஷிய அதிபருடன் தாம் பார்வையிட இருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து தாம் உரையாட இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்த பின் ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸை சந்தித்து இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த இருப்பதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, கல்வி, போக்குவரத்து, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், விளையாட்டு

0: பண்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆஸ்திரேலிய பிரதமருடன் பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் நியூசிலாந்தின் ஆக்லாந்து செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு திரு லக்சன் இந்தியா வந்திருந்த போது பொருளாதாரம், வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது 3 நாடுகள் பயணம் இந்தியாவில் கிழக்கு நாடுகள் வெளியுறவு கொள்கைக்கும் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தையும் வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அரசியல் ஜனநாயக பாதையை செம்மைப்படுத்தி கட்டமைத்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இளம் வயதிலேயே கொல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அகில் பாரத் இந்து மகாசபையின் தலைவராகவும் அவர் அரும்பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் தொழில்துறை அமைச்சராக விளங்கிய அவர் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்கவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது சிந்தனைகள் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் முகர்ஜியின் தியாகம் நம் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறியுள்ளார். அவர் காட்டிய வழியில் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று உறுதியேற்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் ஒருமைப்பாடு, இறையாண்மை, கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றுக்காக அவர் பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். தேசத்திற்கு முதலிடம் என்ற அவரது கொள்கையை இன்று நாமும் பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றில் அவர் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள செய்தியில் தேசத்தின் ஒற்றுமைக்கும் நாட்டிற்காகவும் தம்மை அர்ப்பணித்து பாடுபட்டவர் டாக்டர் முகர்ஜி என்று கூறியுள்ளார். தலை சிறந்த அரசியல்வாதியாகவும் உயர்கல்விக்கு வித்திட்ட சிறந்த கல்வியாளருமாக அவர் திகழ்ந்தார் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் இன்று மாலை மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ஷியாமா பிரசாத்துக்கு இசை அஞ்சலி மற்றும் அவரது 125 அடி உயர சிலைக்கு காட்சிப்படுத்தவும் நிகழ்வும் ஆகியவை நடைபெறவுள்ளன. ஷியாமா பிரசாத்தின் வாழ்க்கை குறித்த சிறப்பு கண்காட்சிக்கும் இவ்விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோரும் இதில் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த திரு சுகேந்து சேகர், திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பிரகாஷ் சிக் பரேக் ஆகியோர் ராஜினாமா செய்ததையடுத்து இந்த 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பீகார் மாநிலத்தின் பன்கிபூரிலும், குஜராத் மாநிலத்தின் மஞ்சள்பூரிலும், மத்திய பிரதேசத்தின் ததியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறும்.

0: உள்ளது. 13ஆம் தேதி வரை வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு 14ஆம் தேதி அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கிழக்காப்பிரிக்க நாடான கோம்ரோஸில் சுதந்திர தினத்தையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் மபே முகமத்தை மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கான ஒத்துழைப்பை கோம்ரோஸ் அளித்திருப்பது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளார். கிழக்காப்பிரிக்க மண்டலத்தில் அமைந்துள்ள மற்றொரு நாடான மலாவியில் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜார்ஜ் டே சொபோண்டா மற்றும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு வங்கி கணக்கு விவரங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஏற்கனவே வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்த மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் அவர்களது கணக்குகளில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா இன்று காலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. துருக்கியில் நேட்டோ அமைப்பு நாடுகள் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் விமானப்படையினர் வெளியிட்டுள்ள செய்தியில், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சிறிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக இந்த தாக்குதலை ரஷ்ய படையினர் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை கீவ் நகரின் மத்திய பகுதியில் குண்டுகள் வெடித்ததாக கீவ் நகரின் மேயர் தெரிவித்தார். 2 மாவட்டங்களில் குண்டுவெடிப்பினால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் அவர் கூறினார். உடனடியாக அபாய சங்கு ஒழிக்கப்பட்டு பொதுமக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, மாஹே, மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, சத்தீஸ்கட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூஜெர்சியில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தேசப்பற்றாளரும் கல்வியாளருமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் இப்போது 12:50:32. இனி கேட்கலாம்

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்னி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்தை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம வந்து ஃபீல் குட் மூவின்னு சொல்லும்போது நல்ல ஒரு வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பையும் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். இது வந்து 2003 வெளிவந்த ஒரு திரைப்படம். தி ஸ்டேஷன் ஏஜென்ட் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய பெயர். இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ பேர் ஃபின் அப்படிங்கிறது அவரோட ஷார்ட் நேம். இது ஃபின்ங்கிறது அவரோட ஷார்ட் நேம், சரிங்களா? இந்த இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு குள்ளத்தன்மையுள்ள ஒரு மனிதர்.

இவர் ஷார்ட்டாக இருக்கிறதாலேயே நிறைய பேர் வந்து இவரை கேலி பண்ணுறாங்க. இவர் வந்து அதனாலேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட வந்து இவர் பேசுகிறதே இல்லை, அதிகமாக வந்து பேச மாட்டார். தனிமை விரும்பி எப்போவுமே வந்து தனிமையாக இருக்கணும், புத்தகங்களை படிக்கணும், கூடவே நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் இவரோட வேலை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேலைக்கு போவார், வருவார், புத்தகங்களை படிப்பார், தனிமையில் இருப்பார், யார் கூடவும் அவ்வளோவா பேசுறதெல்லாம் கிடையாது. அவரோட வேலையில் யாராவது ஏதாவது கேட்டால் பதில் சொல்கிறது மட்டும்தான் தன்னோட வேலைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எதனால் அப்படின்னா, அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவரை வந்து கேலி பண்ணுறது, அவரை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கடந்து வந்ததாலேயே அவருக்கு எல்லோரோடையும் பேசுறதுக்கு பிடிக்காது. அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வருது, அவர் வாழ்க்கை எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத குறித்தெல்லாம் இந்த படம் நமக்கு சொல்லுது. இந்த திரைப்படத்தை குறித்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, காஞ்சனா படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாக கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம த ஸ்டேஷன் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை குறித்து தான் பேச போகிறோம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, த ஸ்டேஷன் ஏஜென்ட் இந்த திரைப்படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குள்ளத்தன்மையுள்ள ஒரு மனிதர், அவரை எதிர்கொள்கிற பிரச்சனைகள் குறித்து தான் இந்த திரைப்படம் காட்டுதுன்னு சொல்லியிருந்தோம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு கல்யாணமும் ஆகலை, அவருக்கும் அப்பா அம்மாவும் கிடையாது, தனிமையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனிதர். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம், இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் ஹென்றி அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவர் இவர் வேலை பார்க்குற அந்த கடையினுடைய ஓனர். இவர் எந்த கடையில் வேலை பார்க்குறாருன்னா, குழந்தைகளுக்கான அந்த டாய்ஸ் எல்லாம் விற்குள்ள அந்த கடையில் தான் வேலை பார்க்குறாரு. இந்த திரைப்படம் 2003 வெளிவந்திருந்தாலும் கூட ரொம்ப பழைய காலத்தில் மக்கள் காட்டுற மாதிரி எடுத்திருப்பாங்க, அதாவது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ வந்து அந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசாக வந்திருக்கும் போது அதை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அதே மாதிரி ஃபின் அவர்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா, அந்த ட்ரெயினை வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினை எப்போவுமே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது, ட்ரெயின் பொம்மையை சரி பண்ணுறது, இதுதான் அவரோட வேலையை அவர் செய்துட்டுருப்பார். கூடவே இந்த ட்ரெயின் போகிற அந்த வீடியோஸை பார்க்குறதுக்காகவே ஹென்றி அவர்களோட கடையில் வந்து நிறைய பேர் கூடுறது வழக்கம். அப்போ இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒளிஞ்சிருந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பார். காரணம், அவருக்கு ட்ரெயின்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினை வேடிக்கை பார்க்குறதே வந்து அவருக்கு ரொம்ப, நம்ம எப்படி இயற்கையை பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு ட்ரெயின் போகிறத ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருப்பார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அவருடைய ஓனர்னு சொல்லப்படுகிற அந்த ஹென்றி, அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் இவர் ஒரு சவுண்டு கேட்குது, வெளியில் வந்து பார்க்கும்போது அப்படியே தரையில் வந்து மல்லாந்து விழுந்து கிடக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது இவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர்லாம் வந்து செக் பண்ணி இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து அந்த உலகமே இருட்டானது மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு புரிஞ்சுக்கிட்ட, அவரை புரிஞ்சுக்கிட்ட, அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் இவர் தான். இவரும் இல்லாட்டி நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து இவருக்கு வந்துருச்சு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பயத்திலே இருக்காரு. அப்போ லாயர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் இந்த ஹென்றின்னு சொல்கிற அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கடையை வந்து விற்று இந்த கடையில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த லேண்ட் வந்து ஒரு 1/2 ஏக்கர் லேண்டு, அதில் ஒரு சின்ன ஒரு வீடும் இருக்குது. அந்த லேண்டை வந்து இவர் பேரில் எழுதி வச்சுருக்காரு, ஃபின் பேரில். எந்த அளவுக்கு அன்புன்னு பார்த்தீங்களா, அவர்கிட்ட வேலை செஞ்சவர் அவரோட பேரில் அந்த லேண்டை வந்து எழுதி வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அப்புறம் அந்த கடையையும் அவர் விற்றதுனால இந்த கடையிலேருந்து இப்போ கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவர் தள்ளப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு, அந்த லேண்ட் வந்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது, ஸோ அந்த ரயில்வே ட்ராக் வழியாகவே நடந்தும் போகிறாரு அந்த இடத்த ரீச் பண்ணுறக்கு. அங்கே அவர் சந்திக்கிற மனிதர்கள் யாரெல்லாம், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி 1 மலர் 1. இன்றைக்கி நம்ம த ஸ்டேஷன் ஏஜென்ட் இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிகிட்ருக்கோம்.

நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நம்ம அதை ஸ்டேஷன் ஏஜென்ட் அந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஃபின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹென்றி அவர் வந்து அவருக்காக ஒரு இடத்த எழுதி வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. வரும்போதே ஒரு கார் வந்து அவரை இடிக்கிற மாதிரி வந்து அப்படியே தள்ளிட்டு போகுது. ஸோ அவங்களை அந்த காரை ஓட்டிட்டு வரவங்க பேர் வந்து ஒலிவியா அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, அவங்களோட பையன் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய மன வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட கணவரால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரை ஓட்டிட்டு அவர் இடிக்கிற மாதிரி வராங்க. அப்புறம் அந்த அவர் போகிறார் இல்லையா அந்த இடம், அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச, சின்னதான் பாழடைஞ்சேன்னு சொல்ல முடியாது, ஒரு பழைய ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் தான் இப்போ அவர் தங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, அந்த பில்டிங் பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பொழுதுபோக்கு என்னென்னா, அந்த ட்ரெயின்ஸ் வந்து வேடிக்கை பார்க்குறது தான். அதனால் ட்ரெயினை வேடிக்கை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு.

அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஒரு ட்ரக்கு. அங்கே இருக்கிற ஒரு பேர் வந்து ஜோ அப்படிங்கிறது. அவரும் வந்து இவர் கூட பழகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவர் கூடவே வந்து இந்த ரயில்வே ட்ராக்ல தான் இவர் போவார் வருவார். இந்த ட்ராக்லேயும் இவரையும் போகிறாரு. இவரே வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக யார் கூடயும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு யார் கூடயும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா இவர் கடந்து வந்த அந்த விஷயங்களால் இவர் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு. அதிகமாக யார் கூடயும் பழகிறதுக்கு இவர் விரும்பவும் மாட்டேங்கிறாரு. இப்போ தான் அவருக்கு தெரியுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொண்ணு, அந்த ஒலிவியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து திரும்பவும் வரும்போதும் இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க போய் கேட்குறாங்க,

0: ஆனால் அவர் பேசுறதுக்கு உண்டான ஆளான்னு கேட்டால் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படிங்கும்போது, ஆனால் என்னால் உங்க கூட சாப்பிட முடியாதே அப்படிங்கிறாரு ஃபின். காரணம் என்னன்னு கேட்டால், நான் சாப்பிடும்போது புக்கு படிச்சுட்டு தான் சாப்பிடுவேன், என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, சரி ஓகே நானும் உங்களுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து படிச்சுட்டே சாப்பிட்றாரு. இப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லபடியாக ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, போகன் படத்திலிருந்து.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது

முனியப்பம்ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று, நேரம் 1:24. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை 7:30 இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இன்னைக்கு நமது ஸ்டேஷன் ஏஜென்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஜோ ஒலிவியா ஃபின் இவங்க ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு கிளியோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்களோட ஸ்கூலில் வந்து ட்ரெயின் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபின்னு வந்து ஒளிஞ்சிருந்து பாப்பா, மறுபடியும் ஓடிடுவா, அப்புறம் மறுபடியும் ஒளிஞ்சிருந்து பாப்பா, ஓடிடுவா. இப்படி தான், இதுதான் அவளோட வேலையாக இருக்கும். ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஃபின் கிட்ட போய் கேட்குறா, நீங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரெயின் பற்றி பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ட்ரெயின் பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனால் இவர் வந்து இல்லை, மறுத்துடுறாரு. காரணம், இவருக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே கிடையாது, ஒரு தன்னம்பிக்கையே கிடையாது, போக முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் இவங்க எல்லாம் பேசிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒலிவியா வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்டாக அவங்க வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தவங்க அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒலிவியாவோட கணவர் வந்து வராரு. கணவர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதற்கு பிறகு ஒலிவியா அவங்க கிட்டேருந்து எந்த காலும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, என்னென்னா ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறதால ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கால் வந்து எடுக்கிறதில்ல. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒலிவியா கிட்டேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. சரி, அந்த பொருட்களை எல்லாம் நாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களையெல்லாம் வாங்கிட்டு ஃபின் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா ஒலிவியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கல, அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு அதற்குண்டான பணத்தை கொடுத்துட்டு கதவை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு கூட பிடிக்காத மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இப்படி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கிடையில் இந்த எமிலி அப்படிங்கிற அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, லைப்ரரியில் வேலை செய்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு திருமணம் செய்துக்க போகிற அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறாரு. அப்போ இவர் வந்து அதை தடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி, நீ எல்லாம் வந்து என் கூட சண்டை போடுறியா அந்த மாதிரி பேசி அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திடுறாரு. இதுவும் அவருக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பழகினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருக்கும்போது இவருக்கும் அது ரொம்ப வந்து பிரச்சனையாக தெரியுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அவர் பார்க்குறாரு ஒலிவியா வந்து அவங்க வீட்டு மாடியில் நின்று யார்கிட்டேயும் வந்து பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க, கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட இதுலேயே தெரியுது அவங்க ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, அவங்க ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. இவரால் எதுவும் பண்ண முடியல. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட பேசுறதுன்னு தெரில, எந்த மாதிரியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரியாமல், இவருக்கும் நிறைய மன உளைச்சல் அதனால் ஏற்படுது. இதற்கு பிறகு என்ன ஆகுது இந்த கதையில் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, சித்திரம் பேசுதடி படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. ஃபின் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இதற்கு முன்னாடி நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்த உடனே நமக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதற்கிடையில் ஒலிவியா வந்து இவரோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு ஒரு கேமரா கூட பரிசாக கொடுப்பாங்க. அந்த கேமராவில் வந்து ட்ரெயின் போகும்போது அந்த காட்சியை படமாக்குறது இவரோட வேலையாக இருக்கும். ஸோ ட்ரெயினாக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த காட்சியை வந்து எல்லோரும் போட்டு பார்க்கறது. இப்படி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக போயிட்டே இருந்தது. இதற்கிடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இவரால் அது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புரியலை. காரணம், ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வரும்போது திரும்பவும் நம்மால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு போகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இவர் இருக்காரு. இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு வாட்ச் ஒன்று வச்சுருக்காரு, கையிலே வச்சுக்கிறாரு அந்த வாட்சை. அதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதையே வச்சு பார்த்துட்ருப்பாரு. காரணம், இது வந்து ஒரு கிஃப்டாக கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ அதையும் வச்சு இவர் வந்து பார்த்துட்ருக்காரு. இதற்கிடையில் ஒலிவியா அவங்க பேசாமல் இருக்கிறது, ஜோவுக்கிட்டையும் இவர் வந்து அதிகமாக இப்போ பேசுகிறத வந்து நிறுத்திட்டாரு. இருந்தாலுமே ஜோ வந்து இவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு, இவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் இவர் வந்து அதிகமாக அதில் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சில. இடையில வந்து ஜோ கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தார், ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர்லாம் போக ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. இவராக வந்து நம்ம டின்னர் போகலாமான்னு கேட்டு ஜோ கிட்ட பழகி பேசினார். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் இப்போ வந்து அதை எதாலையுமே அவருக்கு எதுவுமே வந்து பிடிக்கலை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நிலையில் வந்து இவர் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதற்கு மேலே நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவர் என்ன முடிவெடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. கடைசியாக ஃபின் என்ன பண்ணுறாரு, நம்ம இருக்கணுமா போகணுமான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதனால் ட்ராக்கில் போய் அப்படி படுத்துடுறாரு. ஸோ ட்ராக்குக்கு நடுவில் படுத்து கிடக்காரு. அவருக்கு வந்து சுய நினைவே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக ட்ரெயின் வந்து பாஸ் ஆகி போகுது. ட்ரெயின் வர சவுண்டு இவருக்கு கேட்குது. ஆனால் கரெக்டாக அவரோட கையில் வச்சுருந்த அந்த பாக்கெட் வாட்ச் மட்டும்தான் உடையுது. மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு.

தப்பிச்சிருக்கிறாரு. அப்போதான் அவருக்கு புரியுது நம்மளோட இந்த உருவம் கூட நம்மளை வந்து காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியுது. அப்போதான் வாழ்க்கையோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள அவர் புரிஞ்சுக்கிறாரு. கரெக்டா அந்த ஒலிவியா அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு. அவங்க வீட்டில் வந்து ஒலிவியாவும் இதே மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க தற்கொலைக்கு. ஸோ அவரும் போய் அவங்களையும் மீட்டு அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ தான் வந்து வாழ்க்கை எவ்வளோ முக்கியமானது மகத்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனைகள்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்குறாரு. இப்படி இந்த மூணு பேரும் திரும்பவும் தங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்லியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையோட அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை நாம தான் ஏற்றுக்கணும் முதல்ல அப்படிங்கிறதையும், கூடவே வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது கூட நிறைய பேர் நல்லவங்க இருக்கும்போது அப்படிங்கிறதையும், கூடவே நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.

நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம பேசணும் இல்லையா. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக தாம் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதல்கட்டமாக இந்தோனேஷியா நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்னர் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவின் அழைப்பை ஏற்று அங்கு தாம் செல்ல இருப்பதாகவும் நாளை மறுநாள் வரை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அமைச்சர் பிரதமர் கூறினார். 3 நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் தாம் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா புறப்படும் பிரதமர் அதனை தொடர்ந்து நியூசிலாந்து செல்கிறார். கூட்டுறவுத்துறை மூலம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் அமைச்சகத்தின் 5ஆம் ஆண்டு நிறுவன தினத்தையொட்டி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையை நவீனப்படுத்தி வெளிப்படையான நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தும் நெறிமுறைகளை மத்திய அரசு தொடங்கியதை அடுத்து ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்படும் 5 கூட்டுறவு அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். தேசிய கூட்டுறவு குழுவின் மூலம் விதை உற்பத்தி பிரிவு நாட்டின் அரசு சாரா மிகப்பெரிய உற்பத்தி அமைப்பாக வருங்காலங்களில் உருவெடுக்கும் என்று கூறினார். இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் 104 கோடி சுகாதார பதிவுகள், 93 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கீட்டின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்னணு பொது சுகாதார சுற்றுச்சூழல் பாதையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் என்றும் அரசு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் கீழ் ஆதார் தனிநபர் அடையாள அட்டையைப் போல அபா எனப்படும் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கும் தனிநபர்களை இணைப்பதாக அரசு கூறியது. இதன் மூலம் அனைத்து சுகாதார சேவைகளுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்க இணைப்பின் கீழ் அனைத்து நோயாளிகள் அனைத்து வசதிகளையும் பெற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அபா சுகாதார பதிவை ஏற்படுத்த அரசு செயலாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு விஜய், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உயர்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், காலி பணியிடங்கள், பல்கலைக்கழக

0: கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளை முதலமைச்சர் பார்வையிட உள்ளார். தமிழ்நாட்டில் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறினார்.
1: மனிதர்கள் விலங்குகள் மோதல் அதெல்லாம் வராம இருப்பதற்கு அதுக்குண்டான மின்வெளிகள், சேட்டலைட் கேமராக்கள், வனவிலங்குகள் எல்லாம் ஊருக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு வெளிநாட்டு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முதன்முறையா, இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டினுடைய வனப்பகுதிக்கு அதெல்லாம் கொண்டு வர போறாங்க.
0: தமிழக நெசவாளர்களின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா கைத்தறி பட்டு பூங்காவை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், போலி பட்டுப்புடவை புழக்கம் மற்றும் இடைத்தரகர்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் மாநில இளையோர் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. தகுதியுடையவர்கள் இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சிக்கும் தற்போதைய தாவேக ஆட்சிக்கும் வேறுபாடு இல்லை என்று குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சி நாட்டின் ஒருமைப்பாட்டை கேள்விக்குறியாக்கிவிடும் என்று குறை கூறினார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினை மக்களை வாட்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாய கடனை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர், தமிழக கூடாது என்று வலியுறுத்தினார். மதுரையில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக ஆளுநரின் செயல் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் இடதுசாரிகளை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவை தகர்க்கும் எண்ணம் நிறைவேறாது என்றும், சுய லாபத்திற்காக சிலர் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் தொடர்பான வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா அறிவுறுத்தியுள்ளார். நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாபெரும் தூய்மை பணிகளை நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நம்ம நாகை கூட்டம் என்ற பெயரில் மாபெரும் தூய்மை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் தன்னார்வலர்கள், தூய்மை காவலர்கள் தூய்மை பணிகளை மேற்கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிகளை குப்பை இல்லாத வகையில் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இதில் வலியுறுத்தப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதையும் மாநில அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட பிஜேபி விவசாய அணி சார்பில் மன்னார்குடியில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நேர கட்டுப்பாட்டை மீறி கடலுக்குள் செல்லும் மீனவர்களை கண்டித்து பிற மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நம்மியந்தல் கிராம மக்கள் காலி குடங்களுடன் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போலூர் செங்கம் சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.

0: ஏற்பட்டது. கோவை குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்வதால் கோவை குற்றாலம் அருவி 4வது நாளாக இன்றும் மூடப்பட்டுள்ளது. அருவியில் நீர் சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரிஹரன்.
0: பழனி அருள்மிகு தண்டாதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் இணையதள முன்பதிவு பயணம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக எமது திண்டுக்கல் செய்தியாளர் கூறுகிறார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் டிஜிட்டல் சேவைகளின் ஒரு பகுதியாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் பயணத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று முதல் முழுமையாக தொடங்கியுள்ளது. பக்தர்கள் கோவிலின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி தங்களுக்கான நேரத்தை தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதற்கட்டமாக தினசரி 100 பக்தர்கள் இந்த சேவையின் மூலம் அனுமதிக்கப்பட உள்ளனர். விரைவில் தங்கும் விடுதி அறைகளுக்கும் ஆன்லைன் முறைக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதி ஆட்டங்களுக்கு மொராக்கோ, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் நார்வே பிரேசிலையும் இங்கிலாந்து மெக்சிகோவையும் வென்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையினருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க வெளிநாட்டு தொழில்நுட்பங்கள் கையாளப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக அரசு காவிரியில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், திருப்பூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஈரோட்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இதுதான் கோயம்புத்தூரினுடைய இன்றைய தட்ப வெப்பநிலையாக சென்னை மெட் சென்டர்லிருந்து சொன்னது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் இப்போது 2:15:15. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று நாம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் குறித்து தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை ஆண்டிற்காண்டு அதிகரித்து வருகிறது. ஆனால் எண்ணிக்கை அதிகரித்தாலும் தரம் அதிகரித்ததா என்ற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிறது. நகர்ப்புறங்களில் உள்ள கல்வி நிறுவனங்கள் தரமான வசதிகளோடு இயங்கும் போது, கிராமப்புறங்களிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் உள்ள அரசு கல்லூரிகள் வசதியின்மையால் தவிக்கின்றன. இந்த ஏற்றத்தாழ்வை போக்கி அனைத்து மாணவர்களுக்கும் தரமான உயர்கல்வியை உறுதி செய்யவே மத்திய அரசு ஒரு முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதுதான் ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம். மத்திய கல்வி அமைச்சகம் தொடங்கியுள்ள இந்த திட்டத்திற்கு நிதியை மத்திய அரசு வழங்கி மாநில அரசுகள் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி பங்களிக்கின்றன. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சிறப்பு மாநிலங்களுக்கு மத்திய அரசு 90% வரை நிதி வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் 3 முக்கிய தூண்களில் நிற்கிறது. தரம், அணுகல், சமத்துவம். அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு கல்லூரிகளின் கல்வித்தரத்தை உயர்த்துவது, குறைந்த வாய்ப்புள்ள பகுதிகளில் உயர்கல்வியை எட்டும் தூரத்தில் கொண்டு செல்வது, மற்றும் பெண்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு உறுதி செய்வது. தற்போது இந்த திட்டம் 29 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 316 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் 13,024 கல்லூரிகள் இந்த திட்டத்தின் கீழ் நலன் பெறுகின்றன. தற்போது 2000

316 அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் 13,024 கல்லூரிகள் இந்த திட்டத்தின் கீழ் நலன் பெறுகின்றன. தற்போது 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரை 12,929 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டோடு இந்த திட்டம் தொடர்கிறது. இத்திட்டம் குறித்த மேலும் சில தகவல்களை வரும் பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாணவன் நல்ல கல்வி பெறுவதற்கு நல்ல நூலகம் வேண்டும், நவீன கணினி ஆய்வகம் வேண்டும், தகுதியான ஆசிரியர்கள் வேண்டும். இவை இல்லாமல் கல்வித்தரம் எப்படி உயரும்? இந்த கேள்விக்கு விடை தேடியே தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் உருவானது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்கின்றன என்று பார்ப்போம். நூலகங்கள் மற்றும் கணினி ஆய்வகங்கள் நவீனப்படுத்தப்படுகின்றன. புதிய வகுப்பறைகள், விடுதிகள், விளையாட்டு மைதானங்கள் உட்பட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. தனிச்சிறப்பு வாய்ந்த கல்லூரிகளை தன்னாட்சி கல்லூரிகளாக மேம்படுத்துவதற்கும் நிதி வழங்கப்படுகிறது. பல கல்லூரிகளை ஒன்றிணைத்து கூட்டு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகின்றன. நிதி ஆயோக் அடையாளம் காட்டிய பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய மாதிரி பட்டதாரி கல்லூரிகள் நிறுவப்படுகின்றன. மேலும் பெண்கள் உயர்கல்விக்கு அணுகல் அதிகரிக்க பாலின சமத்துவ முயற்சிகள் இந்த திட்டத்தின் கீழ் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தொழில்நுட்பம் மற்றும் திறன் மேம்பாட்டு படிப்புகளுக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது. NAAC தரச்சான்றிதழ் பெறுவதற்கான கட்டமைப்பு உதவிகளும் இதில் அடங்கும். இதுவரை நாடு முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த திட்டத்தால் நேரடி பயன் பெற்றுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளன. 8,115 கோடி ரூபாய் மதிப்பில் டிஜிட்டல் திட்டங்கள் 10 மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு rusa.nic.in rusa.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஒரு தேசத்தின் வலிமை அதன் இளைஞர்களின் கல்வியில் தங்கியிருக்கிறது. ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் அந்த வலிமையை கட்டி எழுப்புவதற்காகவே இயங்கி வருகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.

மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான ராஷ்டிரிய உச்சதர் சிக்ஷா அபியான், தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு இயக்கம் குறித்த தகவல்களை கேட்டு

0: நேயர்கள், இதுவரை மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரைப்படங்களின் பாடல்கள் குட்லக் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் சுஜாதா மற்றும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நிலைத்த நேரம் இப்போது 2:30.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிஇன்டெக் 2026 கொடிசியா கோவை.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நுண்துளை அறுவை சிகிச்சை முறை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு வச்சுக்க போறோம். முதலாவதா நுண்துளை அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறது எதுக்காக செய்யப்படுது, அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களை நேர்களுக்காக பகிர்ந்துக்கங்க.
2: வணக்கம்ங்க, நான் டாக்டர் பிரியன், நுண்துளை அறுவை சிகிச்சை நியமிட்ட ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சர்ஜன். ஃபீல்டில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். நுண்துளை அறுவை சிகிச்சைனா ஆர்த்ரோஸ்கோபி இங்கிலீஷ், அது எப்படின்னா முழங்காய் முழங்கால் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம உடம்பு பகுதியில் எலும்பு அப்புறம் எலும்பு ரெண்டும் சேர்ற இடம் வந்து மூட்டுன்னு சொல்லுவோம். அந்த மூட்டுக்குள்ள நிறைய ஜவ்வு சதைநார் அதெல்லாம் இருக்கு. அது ஏதாவது அடிப்பட்டு ஏதாவது இழிஞ்சதோ இல்லை அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை வந்து நம்ம நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்ணலாம். மூட்டை ஓப்பன் பண்ணி அது மூலமா அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம அதை நுண்துளை அறுவை சிகிச்சைனா ஒரு பட்டன் ஹோல் அளவுக்கு சின்னதாக ஓப்பன் பண்ணி கேமரா மூலமாக அதை சரி பண்ணலாம். முழங்கை முழங்கால் தோள்பட்டை அப்புறம் ஷோல்டர் எல்போ ஆங்கிள் நீ ஜாயிண்ட் இதெல்லாம் ரொம்ப காமனாக, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அத்லெட்ஸ் அவங்கெல்லாம் இருந்தால் அதிகமாக ஏற்படும். அடிப்பட்டு விழுந்தா இந்த ஜவ்வு கிழிஞ்சதுனா அந்த மாதிரி காமனாக கூட வரலாம். வயசானவங்க என்னென்னா மூட்டு தேய்மானம் ஆகும், அந்த மாதிரி மூட்டு தேய்மானம் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஜவ்வு பகுதி தேய்மானத்தினால கிழிஞ்சு அந்த மாதிரியும் வரலாம். எல்லா ப்ராப்ளமும் நம்ம கேமரா மூலமாக ஆர்த்ரோஸ்கோபி மூலமாகவே சரி பண்ணிடலாம்.
1: இப்போ வந்து இந்த மூட்டு பகுதிகளில் மட்டும்தான் கேமரா பயன்படுத்தி சர்ஜரி செய்கிற மாதிரி இருக்குமா, இல்லை வேறு என்னென்ன பகுதிகளில் வந்து இந்த கேமரா பயன்படுத்தி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும்?
2: நம்ம உடம்புல இருக்கிற மூட்டுக்குள்ளே மட்டும்தான் மோஸ்ட்லி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட் அப்படின்னா முழங்கால் தோள்பட்டை இது ரெண்டும் காமன். கணுக்கால் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி ஹிப் ஜாயிண்ட் அதில் கூட மூட்டுக்குள்ளே ஏதாவது ஜவ்வு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம நுண்துளை மூலமாக பண்ணலாம். மற்றபடி எலும்பில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி நுண்துளையில் பண்ண முடியாது, அது சின்னதாக ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ என்னென்ன காரணங்களால் வந்து மூட்டு பகுதியில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும்?
2: இப்போ ரொம்ப யங் ஏஜாக இருக்காங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் அடிபட்டு அந்த மாதிரி வர்றதில் வந்து சில பேருக்கு எலும்பே உடையலாம், சில பேருக்கு வெறும் அந்த ஜவ்வு மட்டும் கிழிஞ்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீயில் வந்து காமனாக ஏசியல் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஏசியல்ன்றது ஒரு முக்கியமான ஜவ்வு அந்த நீக்குள்ளே. அடிபட்டு கால் சின்னதாக லைட்டாக ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்க காமனாக அவங்களுக்குலாம் அந்த ஏசியல் டேர் வந்து அதிகமாக காமனாக நடக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம நுண்துளையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அது ஒரு நீயில் வந்து அந்த ஜவ்வு ப்ராப்ளம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தோள்பட்டையிலையும் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த தோள்பட்டை மூட்டு விலகிடும், அதை வந்து நம்ம திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். பட் ஆனால் திரும்ப திரும்ப அது விலகுது, ஒரு 6 மாதம் கேப்லேயே 2 வாட்டி 3 வாட்டி விலகுது, இல்லை ஒரு 10 வாட்டி கூட விலகி வந்திருக்காங்க நிறைய பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த மூட்டு ஜவ்வு வந்து திரும்பி நார்மலாக சேரல, அந்த ஜவ்வு வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம நுண்துளை மூலமாக அந்த ஜவ்வை திருப்பி நார்மலாக எலும்பு கூட சேர்த்தோம்னா அவங்களுக்கு திருப்பி மூட்டு ஈஸியாக விலகாது. ஃபஸ்ட் டைம் அடிபட்டு விலகும் அவங்களுக்கு மூட்டு, பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் சும்மா அப்படி கையை அப்படி வெளியே கொண்டு வந்தாங்கனாவே விலகிடும். அதுக்கு பேர் வந்து ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆர்த்ரோஸ்கோப்பியில் தான் சரி பண்ண முடியும். வேற இடுப்பெலும்பு அதுக்கப்புறம் கணுக்கால் மணிக்கட்டு இங்கெல்லாம் கூட ஜவ்வு இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஜவ்வு ரொம்ப முக்கியம். அது வந்து கொஞ்சம் அடிப்பட்டாலும் வரலாம். வயசானவங்க தேய்மானனால ஜவ்வு ஏதாவது லைட்டாக கிழிஞ்சிருந்தாலோ நம்ம இந்த மாதிரி நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணலாம். முழங்கால் நீ ஜாயிண்ட்ல வந்து வயசு ஆக ஆக அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு யூஸ்வலாக ஒரு 40 to 45 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்குங்க. அந்த தேய்மானம் ஆரம்பிச்சதுன்னா கிளாஸில் வந்து கல்லடிப்பட்டா இப்படி சொர சொரன் ஆகிடுமோ அந்த மாதிரி அந்த மூட்டோடைய அந்த இறுதி பகுதி மூட்டு குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க அது தேய்மானமாகி உள்ளே இருக்கிற ஜவ்வை வந்து கொஞ்சமாக அது ஒராச அதில் அடிபட்டு அது கொஞ்சம் கிழிய ஆரம்பிச்சிருங்க. அப்படி கிழிகிற மாதிரியான ஜவ்வையும் நம்ம கேமரா மூலமாக சரி பண்ணலாம். இது என் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா ஃபுல்லாக அந்த மாதிரி மூட்டு ஃபுல்லாக காயமாயிடுச்சுன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஜவ்வு கிழிஞ்சுனா பயங்கரமாக வலி இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டமாயிடும், தாங்கி தாங்கி நடப்பாங்க. தாங்கி தாங்கி நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.

0: இருக்கும்போது நம்ம அந்த ஜவ்வை மட்டும் சரி பண்ணுறதுக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்க, வந்த உடனே பார்த்து இதுதான் பிரச்சனை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜரின்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து அவங்களுக்கு அந்த ஜவ்வெல்லாம் கரெக்டாக தெரியும், எக்ஸ்ரேல எலும்பு தான் தெரியுங்க. அந்த ஜவ்வில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதுலேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட் 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்தால் நம்ம அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நுண்துளையே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து அப்போதைக்கு வலி வீக்கம் இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, அப்புறம் IFT அப்படின்னு நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது, அது வெறும் வலியை மட்டும் குறைக்கும். ஒன்ஸ் வலி குறைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபியூச்சரில் அந்த கிரேட் 1ன்றது சரியாயிடும், எதுவும் பண்ணணும்னே அவசியம் இல்லை. வேறஸ் கிரேட் 2 டேர், கிரேட் 3 டேர் இது வந்து கண்டிப்பாக எம்ஆர்ஐயில் வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக தான் சரி பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஒருவேளை சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா கிரேட் 2 கிரேட் 3 டேர் அப்படின்னு இருந்து நம்ம அந்த அடிப்பட்டதை சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவங்க மூட்டு தேய்மானம் வந்து சீக்கிரம் போயிடும். இப்போ ஒரு 25 வயசில் ஒருத்தருக்கு அடிப்பட்டு வருது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் போயிட்டார் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துலேயே அவருக்கு தேய்மானம் அதிகமாயிடும். 45-50 வயசில் வர தேய்மானம் 30 வயசில் அடிப்படுதுன்னா 35 வயசுலேயே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
1: இங்கே வந்து மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி கொடுக்க போகிறோம் இதை பற்றி நம்ம நீங்கள் நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கீங்க. அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: டாக்டர், இப்போ வந்து நீங்கள் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து நீங்கள் நிறையா தகவல்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க, விபத்தினால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன காரணங்களுக்காக சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கும். தெரியாகிரும் இது வந்து நம்ம லைட்டான சின்ன சின்ன ஃப்ராக்சராக தான் இருக்குது, இதை வந்து நம்ம மருந்து மாத்திரையிலே குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களும் இருந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? ஒரு பேஷண்டாக உலர வராங்கன்னா முதலாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி ஆரம்பிப்பீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் அடிபட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25-30 வயசு ஒருத்தர் கீழே விழுந்துட்டேன், எனக்கு காலில் முட்டியில் வலி இருக்குது அப்படின்னு வராருன்னா, முதல்ல வந்தவுடனே அவர் முட்டியை பார்த்துட்டு அவர் வீக்கம் இருக்கா எங்கே வலி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரைஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன் அண்ட் எலிவேஷன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அந்த இதை பண்ணிவிட்டு அவர் மூட்டுக்குள்ளே ஏதாவது எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். முதல்ல இப்போ நீ ஜாயிண்ட்டில் பிரச்சனை, அங்கே தான் வலிக்குது, அந்த மூட்டில் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா எலும்புக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எலும்பில் ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம கிளினிக்கலாக சில எக்ஸாம்லாம் பண்ணி பார்க்கலாம், அவர் மூட்டை அசைச்சு பார்க்கலாம். அப்படி அசைச்சு வலியோடு இருக்கும்போது கஷ்டம் தான் அசைச்சு பார்க்குறது, அவங்க வலின்னு சொன்னால் விட்டுருணும். அது இல்லாமல் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த மாதிரி அசைச்சு பார்க்கும்போது அந்த மூட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நடக்கும்போது நம்ம கால் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, நம்ம முழங்காலும் முழங்கால் மூட்டுக்கு கீழே கால் பகுதி மேலே தொடப்பகுதி அந்த ரெண்டு எலும்பும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜவ்வு, உள்ளுக்குள்ளே மூட்டுக்குள்ளே இருக்கிற ஜவ்வு தான். அந்த ஜவ்வு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது ஒருவேளை அது வந்து டேர் ஆகிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது, டாக்டராக எக்ஸாமின் பண்ணும்போது தெரியுது அப்படின்னா நம்ம வந்து உடனே அவருக்கு எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணலாங்க. எம்ஆர்ஐ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேனில் ஜவ்வுலாம் தெரியும், உள்ளுக்குள்ளே ஒரு 4 ஜவ்வு இருக்குங்க, அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்கா இல்லையான்னு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம். ஒருவேளை எம்ஆர்ஐயில் வந்து அவருக்கு வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு நான் அப்படியே சொன்ன மாதிரி ஜவ்வில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏசிஎல் ஜவ்வு ஃபுல்லாக கிழிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அது கேமரா போட்டு சரி தான் பண்ண முடியும். ஒருவேளை லைட்டாக தான் கிழிஞ்சிருக்கு, கீரல் மாதிரி தான் இருக்குது, ஜவ்வு பெருசாக கிழியில, மெனிஸ்கஸ் ஜவ்வுக்கும் 3 கிரேடு நான் இருக்குது, அதுலேயும் எதுவும் லைட்டாக தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அவருக்கு ஒரு பெல்ட் மாதிரி போட்டுருவோம் காலுக்கு, ரெஸ்ட் சொல்லிட்டு ஃபிசியோதெரப்பி தான். நம்ம ஒரு 5 நாள் கொஞ்சம் பெயினுக்கு கொஞ்சம் மொடாலிட்டிஸ் ஏற்கனவே சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி 10 நாள் அட்வைஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், அதுக்கு ரீஹாப் ப்ரொசீஜர்ஸ்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்லேயே பண்ணுற மாதிரி இருக்குது, அது பண்ணாலே போதுங்க, அதிலே சரியாயிடும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து இது கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணுன்ற அளவுக்கு கிரேட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கேமரா மூலமாக அந்த ஜவ்வை சரி பண்ணலாம்.
1: ஸோ அந்த ஜவ்வை சரி பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க எத்தனை நாளில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும்,
2: அது அந்த ஜவ்வை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசிஎல் ஜவ்வு தான் கிழிஞ்சிருக்கு, அவருக்கு கிழிஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவருக்கு சர்ஜரி அப்படின்னா இப்போ இன்றைக்கி அட்மிட் ஆகிறார் அப்படின்னா நாளைக்கு காலைல சர்ஜரி பண்ணுறோன்னா அன்றைக்கே கூட வீட்டுக்கு போய்க்கலாம். இது நுண்துளை கேமரா மூலமாக சென்ட் பண்ணுற சர்ஜரின்றதுனால டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், அதை வீட்டுக்கு போய்க்கலாம். சர்ஜரி எப்படி பண்ணோன்னா முதல்ல மயக்க மருந்து கொடுப்பாங்க, அந்த மயக்க மருந்து வந்து அந்த பகுதி மட்டும் மறுத்து போகிற மாதிரி, ஸ்பைனல் அனஸ்தீஷான்னு சொல்லுவாங்க, கால் பகுதியில் பண்ணுறோன்னா அது மட்டும் மறுத்து போகிற மாதிரி அனஸ்தீஷா கொடுத்து சர்ஜரி பண்ணிவிட்டு அவருக்கு அந்த அனஸ்தீஷா எஃபெக்ட் போனோன்னே அவர் வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போ வெறும் ஏசிஎல் மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா அவர் அடுத்த நாளே நடந்துக்கலாம். இப்போ கூட சேர்ந்து அந்த மெனிஸ்கஸ் ஜவ்வும் பண்ணுறோம் அப்படின்னா அவர் அந்த காலை ஊனி நடக்கிறதுக்கு, அந்த காலை தாங்கி ஊனி கீழே ஊனி நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு 3 வாரம் ஆகும். வேற ஏசிஎல் மட்டும் பண்ணோம்னா அடுத்த நாளே காலை ஊனி நடந்துக்கலாம். பட் நார்மல் வாக், நம்மளை அடிப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நார்மலாக நடந்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாக்கர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கைப்பிடி மாதிரி அந்த கையை பிடிச்சிட்டு அந்த காலை கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி நடந்துக்கலாம்.
1: இப்போ வந்து மற்ற சில காரணங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த தேய்மானம் ஏற்படும், தொடர்ந்து தேய்மானம் ஏற்பட்டு ஜவ்வு கிளிகிற நிலைமை கூட ஏற்படும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க?
2: சின்ன வயசில் அடிப்பட்டாதான் அது ஜவ்வு கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற வயசானவங்கன்னா அவங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்க நார்மலாக நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வயசானங்காட்டியும் தேய்மானம் அதிகமாகி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்ணாடியில் கல்லடிப்பட்ட மாதிரி கிளாஸ் வந்து ஒரச ஒரச கீழே ஏதாவது சாஃப்டாக ரப்பர் மாதிரி இருந்தால் அதில் பட்டுப்பட்டு கிழிகிற மாதிரி அந்த மாதிரி ஜவ்வு நார்மலாக இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சிருங்க. அப்போ கிழியும் போது அவங்களுக்கு வலி ஆரம்பிக்கும். யூஸ்வலாக ஜவ்வு கிழிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலராக அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கும் அந்த மெனிஸ்கஸ், அது வந்து அந்த ஜவ்வு பேரே மெனிஸ்கஸ், அது வந்து குஷனிங் எஃபெக்ட், அந்த மூட்டுக்கு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் அதோடைய ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தேய்மானனால அது நடக்க நடக்க என்ன ஆகும், அவங்களுடைய உடம்பு வெயிட் அந்த காலில் விழும்போது அந்த கீழே இருக்கிற அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற ஜவ்வு கிளிய ஆரம்பிச்சிடும். கிளிய ஆரம்பிச்சிச்சுன்னா வலி வரும். அவங்க நம்ம கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க, நான் எனக்கு எதுவும் அடியெல்லாம் படலை, கொஞ்ச நாளாக முட்டி வலி லைட்டாக இருந்தது, ஒரு 10 நாளாக வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, பின் பக்கமாக ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்போம், நம்ம

0: அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேல நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அந்த மூட்டு தேய்மானம் ஆனது கொஞ்சம் எக்ஸ்ரேல தெரியுங்க. ஸோ தேய்மானம் ஆயிருக்கு, ஆனால் அந்த மூட்டை மாத்திர அளவுக்கு அவங்களுக்கு தேய்மானம் ஆயிருக்காது. வெறும் அந்த அப்போதைக்கு அந்த ஜவ்வு மட்டும்தான் கிழிஞ்சிருக்குமான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்ச நாள் மாத்திரை கொடுத்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து அனுப்புவோம் நாம. அப்பயும் அவங்களுக்கு வலி குறையில அப்படின்னும் போது ஒரு 10 நாள் கழிச்சு எம்ஆர்ஐ சஜஸ்ட். ஒருவேளை எம்ஆர்ஐ ஸ்கேனில் நான் சொன்ன மாதிரி அந்த தேய்மானனால கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து டீஜெனரேட்டிவ் டேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்த கேமரா மூலமாக அதை சரி பண்ணலாம். உள்ளே அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஒத்துக்கிட்டாங்க, நம்ம உள்ளே போய் கேமரா மூலமாக போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக அடிபட்டு கிழிஞ்சிருந்ததுன்னா அந்த கிழிஞ்ச ஜவ்வு வந்து பார்க்குற தன்மை நல்லாயிருக்குங்க. வேற அந்த தேய்மானனால இருந்ததுன்னா அந்த ஜவ்வோடைய பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது, அது தையல் போட்டாலும் நிற்காத மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஜவ்வை எடுத்து விட்டுறலாம். அந்த வலி கொடுக்குற ஜவ்வை மட்டும் எடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு அந்த வலி சரியாயிடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த எலும்போடு சேர்ற பகுதி வந்து இந்த தேய்மானனால கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த எலும்போடு சேர்த்து வச்சு தைக்கலாம். இதெல்லாமே கேமரா மூலமாகவே பண்ணலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: அணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் பிரியன் அவர்கள்.
1: நன்றி. இன்று நிகழ்ச்சியில மூட்டுப்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்?
2: நான் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல என்கவுண்டர் பண்ற பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேடா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ அடிப்பட்டது ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும், சின்னதா ஒரு ட்விஸ்டிங் இன்ஜுரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பைக்ல போயிட்டே இருப்பாங்க, ஒரு நாய் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லி

0: காலை ஊனினேன். என் காலை அப்போதைக்கு ட்விஸ்ட் ஆச்சு, லைட்டாக வலி இருந்தது. நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள்லேருந்து நான் டாக்டரே பார்க்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து எனக்கு மூட்டில் வீக்கம் வந்துச்சு, என்னால் நடக்கும்போது கால் நொடிக்குது, என்னால் கால் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அடிப்படும் போதே அந்த ஏசியல்னு ஒரு மெயின் ஜவ்வு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்குங்க. அவங்க வந்து அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து வரும்போது, 15 நாள் அந்த வழியோடவே கொஞ்சம் நடந்திருப்பாங்க, நாம் நல்லா நடக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஒரு 15 நாள் கழித்து அவங்க நடந்ததில் என்ன ஆகும்னா, அந்த ஏசியல் இல்லாதனால அடியில் இருக்கிற அந்த மினிஸ்கஸ் ஜவ்வும் கிழிய ஆரம்பிச்சிருக்கோங்க. அது ஏற்கனவே அடிபட்டிருக்கும் போது கிழிஞ்சிருக்காது மோஸ்ட்லி, அப்போதைக்கு அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஒரு 15 நாளுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி அந்த மெனிஸ்கஸ் ஜவ்வும் சேர்ந்து கிழிஞ்சிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் பண்ணாமல் யாராவது இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக கூட அந்த முட்டி ஏதாவது ட்விஸ்ட் ஆச்சு, அப்போதைக்கு வலி இருந்தது, அதே மாதிரி தோள்பட்டையில் லைட்டாக அடிபட்டுச்சு, அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணாமல் உடனே ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜனை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அது என்னன்னு அப்போயே கரெக்டாக பார்த்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் பார்க்குற ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லேட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அடிபட்டு ரொம்ப மோசமாக கால்லாம் எலும்புலாம் உடஞ்சிருந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும்னு வராங்களே தவிர, இந்த மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் டிலேடாக ப்ரெசென்ட் வராங்க, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை தவிர்க்கலாம் நேயர்கள். அதுக்கப்புறம் வயசானவங்க கொஞ்சம் வீட்டில் யாராவது வலி முட்டி வலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் மாத்திரை வெளியே போய் நாமளே வந்து பேராசமால் கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்காமல் அந்த வலிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து ஒரு எலும்பு டாக்டரை பார்த்து அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கரெக்டாக நம்ம அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். ரொம்ப லேட்டாக அவங்க அப்புறம் உட்காரதுக்கே கஷ்டப்பட்டு நிற்கிறதுக்கே கஷ்டம் நடக்கிறதுக்கே கஷ்டம்னும் போது, எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலிக்குது, என் அத்தைக்கு மூட்டு வலிக்குதுன்னு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க மூட்டு ரொம்ப தேஞ்சு போய் இந்த ஜவ்வுலாம் தாண்டி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரேஞ்சுக்கு போயிருங்க. அதனால் யாராவது இந்த மாதிரி எலும்பு மூட்டு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதை முதலேயே டாக்டர்கிட்ட அதுவும் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களோட நேர்களுக்காக ஷேர்.
2: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் 3 சென்டிமீட்டர், மேல் கூடலூர், குன்னூர், ஹாரிசான், உட்பிரையர், பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேவாலா, சோலையாறு, மேல்பவானி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, சென்னை பெரம்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கே நகர்ந்து நேற்று பாலசூருக்கு அருகே நிலை கொண்டது. மேலும் மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் வடக்கு ஒடிஷாவின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கே நகர்ந்து தெற்கு ஜார்க்கண்டுக்கு மேற்கு வடமேற்கே மற்றும் வடக்கு வடகிழக்கே ரூர்கேலாவுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும்,

தெற்கு தென்மேற்கே ராஞ்சிக்கு 70 கிலோமீட்டர் தொலைவிலும், கிழக்கு தென்கிழக்கே ஜஷ்பூர் நகருக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், தல்தோன்கனிக்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் மழை இராது. நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரி இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நவீன விவசாய முறைகளையும்

ஆகாஷ் மணி கோயம்புத்தூர் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நிலையத்தில் நேரம் 3:03 இணைவருக்கிற இந்த நிகழ்ச்சி டீ டைம் உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி. 50-69 இடம்பெற்ற திரைப்படங்கள்ல உங்களோட விருப்பப்பாடல கேட்டு ரசிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது 2-3-1-6-3-12 2-3-1-7-0-4-6 இந்த எண்களோட 0-4-2-2 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு அழைத்து உங்களுடைய விருப்பப்பாடல கேட்டு ரசிக்கலாம். அந்த திரைப்படமானது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சொன்ன இயர்ஸில் வந்து இருக்கிற மாதிரியான படங்களாக இருக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லை பழைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, இன்னைக்கு வந்தேன் அப்புறம் மதியானம் வருவேன் சாயந்தரம் வருவேன் அப்படிலாம் இல்லாமல் புதுநேயர்களுக்கும், அதாவது புதுசாக கால் பண்ணி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து வழிவிட வேண்டியது அவசியம். ஓகே, ஸோ யூஸ்வலாகவே வந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற பண்பலையில் நம்ம லெட்டர்ஸ் வரதை என்கரேஜ் பண்ணுறோம் இல்லையா, அந்த விதத்தில் நிலை இயக்குனருக்கு வந்து நமக்கான லெட்டர் வந்திருக்கு. டீ டைமோட லிசனர் சாய்ஸுடைய விருப்ப பாடல் கேட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. விருப்பம் தெரிவித்தவங்க எஸ் முருகன், கிருஷ்ணவேணி, வேடப்பட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதிகா, முகில், பிரவீனா, லித்தன்யா, அப்புறம் இப்படி நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. தீபக் ராஜ், ஸ்ரீநாத், செல்வகுமார், மாரிக்கண்ணன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர்கள்லாம் போட்டு எங்களுடைய பாடலை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி லெட்டர்ஸில் அவங்களோட விருப்ப பாடலை அனுப்பணும்னா என்ன பண்ணணும், பாடல் கேட்டு வாங்க.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கரு

0: 3 தினமும் காலை மணி 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மணி 11:11 இணைந்திருக்கோம். இது டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பாடல் இதோ, நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: நன்றி.

0: 3:21 நிமிடம் டீ டைம் லிஸ்னர் சாய்ஸில் இணைந்திருக்கிறோம். இப்போ நம்ம பொதுவாக வந்து லெட்டருக்கு வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்ம லெட்டர் எழுதி அனுப்ப முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ, திருச்சி சாலை ராமநாதபுரம், கோயம்புத்தூர் 641045, இந்த அட்ரஸ்க்கு உங்களோட விருப்ப பாடலை யாரெல்லாம் வந்து விருப்பம் தெரிவிச்சிருங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பேர்கள்லாம் குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பலாம். என் தொடர்ந்து நான் முன்னாடி சொன்னது போல் எந்த இயரில் வந்து படம் இடம்பெற்றது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இயரில் இடம்பெற்ற படத்தில் வந்து நீங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, தொடர்ந்து அடுத்ததாக ஒரு லெட்டரில் நேயர் வந்து தன்னோட விருப்ப பாடலை கேட்டு எழுதியிருக்காங்க. ஸ்ரீநாத் இவங்களோட விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து பாடலாக வந்து லைன் அப் ஆயிருக்கு. இந்த பாடல் பாலை பாண்டியா பிலிம்காக.
1: பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: விடுறா தற்கொலை.

0: இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. சந்த வகையில நிறைவான நேயர் யாரு அப்படிங்கறத பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து கவுண்டமலத்துல இருந்து அயன் கடைக்கிறேன்.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: தில்லாலமாலாமல் ஒரு பாடல் மேடம்.
0: நன்றி, உங்களுக்காக பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 3:30.
1: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் இப்போது 3:30. திரையிசை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச ஊரக வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உயர்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தஞ்சாவூர் அருகே திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பெண் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்மன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்றும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த வாக்கியத்தில் இருக்க ஒரு வார்த்தையுடைய ஆப்போசிட் வேர்டை நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மலை உயரமானது அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரணும்னா இந்த மலை தாழ்வானது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்படி உங்களால் முடிஞ்ச அளவு எப்படி வந்து அந்த சென்டென்ஸில் இருக்க ஆப்போசிட் வேர்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் லைனில் வந்து பேசலாம். 2316312 2317046 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற நம்மளுடைய கோடை நான் போட்டுட்டு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லைனா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களில் உங்களோட பதில்களை நமக்கு கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, எதிரும் புதிரும் மாதிரி சென்டென்ஸில் இருக்க நம்மளால் மாற்ற முடிகிற எதிர் வார்த்தை அமைச்சு அதே சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். ஸோ இன்றைக்கி தான் இன்றைக்கோடைய விளையாட்டு இப்படி தான் அமையப்போகுது. ஸோ திறந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம், அதுக்கப்புறம் உங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கலாம். பாடலுக்கு முன்னாடி,
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான குட் ஈவினிங் சொல்லிக்கிறது. நான் ஆர்ஜே யாகேல். இங்கே கெட் சிட் கோ விளையாடுறதுக்கு நான் ரெடி, நீங்களும் தயாராகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே வந்து சென்டென்ஸில் இருக்க தவறுகளை பிள்ளை வந்து கரெக்டாக பண்ணி மாற்றி விளையாண்டுருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
5: ரைட்டு, நம்ம நேர்கள் வந்து கெட் செட் கோ விளையாடுறக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. சரி, விளையாட தயாரான நேர்கள் இணையறாங்க. யாரு? வணக்கம். எப்படி இணைஞ்சோம் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இணைஞ்சிட்டு போயிட்டாங்க. சரி, இன்னைக்கான விளையாட்டு எப்படி அமையப்போகுது அப்படின்னா, நம்மளோட கேம் இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவோம். அந்த வாக்கியத்தில் எதிர் எழுத்து, அதாவது எதிர் வார்த்தை, எந்த வார்த்தைக்கு அமைக்க முடியுமோ அதை சொல்லி நீங்கள் அந்த சென்டென்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம சென்டென்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம். சொற்றொடர்கள் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் அடுத்தடுத்து அதற்கான பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கான விளையாட்டு அப்படி தான் அமையப்போகுது. தொடர்ந்து நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: யார் பேசுகிறீங்க?
6: ஆலாங்கொம்பு தண்ணித்திறப்பகுதியிலிருந்து விஜயகுமார்
5: பேசுகிறேன். சரி, விளையாட தயாராகிட்டீங்களா?
6: தயார் மேடம்.
5: இந்த கயிறு நீளமானது.
6: இந்த கயிறு நீளம் குறைவானது.
5: அப்படி சொல்லக்கூடாது. இந்த கயிறு நீளமானது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாங்க ஆப்போசிட்?
6: இந்த கயிறு குட்டையானது.
5: அப்படி சொல்லணும், அல்லது குறுகியது அப்படி சொல்லலாம். சரிங்களா? சரி, முதல் நேரா வந்தனால வந்து வாய்ப்பு கொடுத்து பாராட்டுகள் சொல்லி அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம். நன்றி.
6: நன்றி, நன்றி.
5: இந்த கயிறு குட்டையானது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நேயர்கள் வந்து இணைப்பில் இணைந்து உங்களோட விளையாட்டை வந்து அழகாக விளையாடலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கு. சரி, நீங்கள் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் பங்குபெறணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2316312 2316312 2317046 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற இணைப்பு என்ன சேர்த்துட்டு நீங்கள் பேசலாம், அழைக்கலாம், விளையாடலாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து. வணக்கம்.
7: வணக்கம் சகோதரி.
5: யார் பேசுறீங்க?
7: நான் திருப்பூர் பாண்டியநகர் சிவசங்கர் பேசுறேன். நிலையத்தில் அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
5: எல்லாரும் நிலையத்தில் சுகமா இருக்கும். விளையாட தயாராகிட்டீங்களா?
7: கண்டிப்பாங்க சார்.
5: இந்த பை கனமாக இருக்கிறது.
7: இந்த பை லேசாக இருக்கிறது.
5: இந்த பெட்டி காலியாக இருக்கிறது.
7: இந்த பெட்டி புல்லாக இருக்கிறது.
5: புல்லா இருக்கா? இது எங்க தமிழ் வார்த்தை, ஒத்துக்க முடியாது இல்ல. சரி, நன்றி இனிப்புல இணைந்ததற்கு. இது வந்து ஃபுல்லாக இருக்கா, அடையங்கப்பாங்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததான் நிகழ்ச்சியில் நம்முடைய வாட்ஸ்அப்லையும் நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் காணமே. உங்களோட இணைப்பு வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா என் முன்னிணைப்பு என்ன சேர்த்தணும், அதுக்கப்புறம் டவர் கறக்கிறத நிற்கணும், அதையும் சொல்லிட்டேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். அடடா, எங்க போறீங்க? 4:11 ஆயாச்சு. கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கான விளையாட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தெரிஞ்ச எதிரான வார்த்தைகளை சொல்ற சென்டென்ஸ்ல எது மாற்ற முடியுமோ அதை மாத்தி சொல்லணும், அவ்வளவுதான், சிம்பிள். நிகழ்ச்சியில அடுத்த நீர் வணக்கம்.
8: வணக்கங்க, ஜெயலட்சுமி மனோகரன்.
5: சரி, விளையாட தயாராயிட்டீங்களா?
8: சொல்லுங்க.
5: அவள் வேகமாக நடந்தாள்.
8: அவள் மெதுவாக நடந்தாள்.
5: இன்று வெயில் அதிகமாக உள்ளது.
8: இன்று வெயில் குறைவாக உள்ளது.
5: இந்த தண்ணீர் சூடாக உள்ளது.
8: இந்த தண்ணீர் குளிர்ச்சியாக உள்ளது.
5: இந்த காபி கசப்பாக உள்ளது.
8: இந்த காபி இனிப்பாக இருக்கிறது.
5: அவர் பொய்யை சொல்லுகிறார்.
8: அவள் உண்மையை பேசுவாள்.
5: இல்லையே, சொல்லுகிறார்ல சொன்னேன் நானு, சென்டென்ஸ் மாத்த கூடாது இல்ல.
8: உண்மையே சொல்லுகிறார்.
5: ரைட், ரைட். பட் இருந்தாலும் முயற்சி எடுத்தீங்க, வாழ்த்துக்கள்மா.
8: தேங்க்யூமா. தேங்க்யூ.

0: ஆஃபீஸர் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் வந்து உங்களால் எதிர் சொல் எதுக்கு சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் மாற்றணும், சொல்கிற சென்டென்ஸை மாற்றக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுட்டு அழைத்து பேசலாம் இந்த எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட், நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் வழக்கம் போல் வந்தாச்சு. தொடர்ந்து செல்வலட்சுமி மாலை வணக்கத்தோட கோணமலை ஆனந்தன் வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம்லேருந்து அவங்களுடைய வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியில் அவங்களுடைய பதில்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுதாகர் ஜீவா ரமண முதலிப்புதூர் பகுதியிலேருந்து தொடர்ந்து இந்த பெட்டி நிரம்பி இருக்கிறது வரதராஜ் கீதா சண்முகா நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து. வாட்ஸ்அப் நேயர்களுக்கு ஒரு சலுகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வாக்கியத்தை கேட்டு மாற்ற முடியுதோ அந்த வாக்கியத்தை நீங்கள் அனுப்பலாம். அதில் எல்லா வாக்கியத்தையும் எழுதி வச்சுட்டு நீங்கள் மாற்றி அனுப்பினாலும் மகிழ்ச்சி தான். ஏன்னு கேட்டால் நேயர்கள் வந்து நேரலையில் வரவங்களுக்கு கடகடை நம்ம சொல்கிறோம் இல்லையா, பட் நம்மளோட வாட்ஸ்அப் நேயர்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சு பட்டுப்பட்டு அனுப்புறீங்க. நீங்கள் எந்த சென்டென்ஸ் அனுப்பினாலும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், செல்வலட்சுமி ராஜவிதி.
0: ஓகே, பேசலாங்களா?
1: ஆ பேசலாங்க மேடம்.
0: சரி, என்ன வானொலி சத்தம் கேக்குதே, சவுண்ட் கம்மி பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கான கேள்வி, எங்கள் அணி வெற்றி பெற்றது,
1: எங்கள் அணி தோல்வி அடைந்தது.
0: இது புதிய சட்டை.
1: என்னங்க மேடம்?
0: இது புதிய சட்டை.
1: இது பழைய சட்டை.
0: அவன் உள்ளே சென்றான்,
1: அவன் வெளியே சென்றான்.
0: பூனை மேலே ஏறியது,
1: பூனே கீழே இறங்கியது.
0: அவன் நல்ல நண்பன்,
1: அவன் எப்படி சொல்றது,
0: சரி அவன் கெட்ட நண்பன் அப்படிங்கறது சரியான பதில். நன்றி. சரி, எதிர் சொல் தெரிஞ்சவங்க பேசலாம், இணைந்து உங்களோட டேலண்ட்டை காட்டலாம். 4:14 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். இது கெட் செட் கோ
2: எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா, மேளம் கொட்டினா தாலி கட்டலாமா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் 24வது மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: விவசாயிகளே, July 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
3: வேளாண், சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
2: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நம்பருக்கு 9500853531.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: எஸ், இதை நம்ம எஃப்எம் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க, அதோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. இது கெட் செட் கோ. நம்மளோட முயற்சி வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கறத சொல்ற அளவுக்கு நம்மளோட நேயர்கள் வந்து விளையாண்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அடுத்தது யாரு, எந்த நேயர்? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கணேஷ். சிரமங்கள் இருந்து பேசுறமா? நல்லா இருக்கிறீங்களா?
2: எல்லாரும் இல்லையா? நல்லா. விளையாட தயாருங்களா?
3: தயாருங்க.
2: சரி, உங்களுக்கான கேள்வி இது. அந்த அறை வெளிச்சமாக உள்ளது.
3: அங்கு இருட்டாக உள்ளது.
2: இல்ல, சென்டென்ஸ் மாத்தாம, அந்த அறை வெளிச்சமாக உள்ளது.
3: அந்த அறை இருட்டாக உள்ளது.
2: குழந்தை சிரித்தது.
3: குழந்தை
2: சிரித்தது.
3: குழந்தை அழுதது.
2: இந்த சாலை அகலமாக உள்ளது.
3: இந்த சாலை குறுகலாக உள்ளது.
2: அவர் பயத்துடன் பேசினார்.
3: அவர் தைரியமாக பேசினார்.
2: இது எளிய வேலை.
3: இது கஷ்டமான வேலை.
2: கஷ்டமான அப்படி இல்ல, கடினமான வேலை.
3: கடினமான வேலை.
2: நன்றி, இணைப்புல இணைந்ததற்கு நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். சரி, விளையாட தயாரிட்டீங்களா? அவர் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அவள் அன்பாக பேசினாள். அவள் அன்பில்லாமல் பேசினாள். அடேங்கப்பா. சரி, நன்றி. ரைட், அவங்க வந்து அன்பில்லாமல் பேசினாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான வார்த்தை அமைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அனுப்பலாம் நம்மளோட வாட்ஸ்அப் எண்களில். ரைட், அடுத்த நேயர் யாருங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த வீடு சுத்தமாக உள்ளது.
4: இந்த வீடு அசுத்தமாக உள்ளது.
2: அவர் சுறுசுறுப்பாக இருக்கிறார்.
4: அவர் சோம்பேறியாக இருக்கிறார்.
2: சுறுசுறுப்பாக இருக்கிறார், சோம்பேறியாக. சரி, அடுத்து, இது லாபமான தொழில்.
4: இது கஷ்டமான தொழில்.
2: இல்லையே, லாபம்னா நஷ்டம் இல்ல வரணும். அது எப்படி ஒத்துக்க முடியும்? நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. ஒரு லெட்டர்ல மிஸ் ஆயி போச்சப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அப்படின்ட்டாரு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
5: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் இல்லத்தில் சுகம். உங்களுக்கான கேள்வி,
5: முயற்சி செய்யலாங்க.
2: இந்த விவசாயி ஏழையானவர்.
5: இந்த விவசாயி பணக்காரர்.
2: இந்த நிலம் ஈரமாக உள்ளது.
5: இந்த நிலம் வறண்டு உள்ளது.
2: இன்று பகல் நீண்டது.
5: இன்று இரவு நீண்டது.
2: இந்த மரம் உயிருடன் உள்ளது.
5: இந்த மரம் இறந்து விட்டது.
2: இறந்துவிட்டது சொல்லலாம், உயிரற்றதாக அப்படின்னு சொல்லலாம்.
5: உயிரற்றதாக.
2: அவன் பின் வந்தான். அவன் பின் வந்தான்.
5: புரியலைங்க மேடம்.
2: அவன் பின் வந்தான்.
5: அவன் முன் வந்தான்.
2: நான் இடது பக்கம் திரும்பினேன்.
5: நான் வலப்பக்கம் திரும்பினேன்.
2: இந்த கல் கடினமாக உள்ளது.
5: இந்த கல் மென்மையாக உள்ளது.
2: அவள் அமைதியாக அமர்ந்திருக்கிறாள்.
5: அவள் ஆரவாரமாக அமர்ந்திருக்கிறாள்.
2: ஒரு வார்த்தை சொல்லணும், இவ்வளவு பெருசு சொல்லக்கூடாது. சத்தமாக பேசினால் சரியான பதில். நன்றி.
5: ஓ, நன்றி, வணக்கம்.
2: சரி, நம்மளோட நேயர்கள் வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பேர் வந்து முயற்சி எடுத்திருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நேரம். தேவராயபுரம் சுகம் ராஜா, அதனை தொடர்ந்து திருப்பூர் காஞ்சனா. ஓகே, கெட்ட நண்பன் அப்படிங்கிற அந்த பழைய சென்டென்ஸ்க்கான சரியான வார்த்தை அனுப்பியிருக்காங்க. விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஆலங்கொம்பு தண்ணித்தடம் பகுதியிலேருந்து. தொடர்ந்து அது யாருங்க அப்படின்னு பார்த்தா, ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து அனுப்பியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொலம்புகொண்டான்லேருந்து. தொடர்ந்து கெட்செட்கோ நாங்கள் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே இருக்கு தப்பாங்கிற மாதிரி செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி எல்லாரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க சண்முக நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து. அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாருங்க கோவனா பேசினாங்கன்னு யார் அனுப்புனது? வரதராஜ் கீதா அனுப்பியிருக்காங்க. ரைட்டா.

அடுத்தது கோணமலை ஆனந்தன் அவங்கள தொடர்ந்து மூலத்துறையிலிருந்து இந்திராணி மனோகரன் அனுப்பியிருக்காங்க. அன்னபூரணி அனுப்பியிருக்காங்க கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ரைட், அடுத்தது யார், திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலேருந்து திலகவதி வெள்ளிங்கிரி அனுப்பியிருக்காங்க விடை வெறுப்பாக பேசினாள்னு சொல்லிட்டு. அடுத்தது யாருங்க, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காரு. அவங்கள தொடர்ந்து சாவக்காட்டுப்பாளையம் பெருமாள் சாமி சுமதி அனுப்பியிருக்காங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் அனுப்பியாச்சு பதிலே. மூக்கனூர் சண்முகநாதர் அவங்கிருந்து சிவகுமார் மலர்கொடி சபரிப்ரியா சரோஜினி அனுப்பியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் அவங்கள தொடர்ந்து பாண்டியநகர் கலைவாணி அனுப்பியிருக்காங்க. யாரது, கார்த்திகா பரமேஸ்வரி பானு சரண்யா அப்பா இங்கே வந்துக்கிட்டே இருக்கு லிஸ்ட்டுங்கிற மாதிரி அனுப்பிட்டே இருக்காங்க. மகிழ்ச்சி நிறைவாக யார் சொன்னது, ஜெய் ரித்விக் கனிஷ்க் அனுப்பியிருக்காங்க ஆலங்கொம்பு தனித்தரம் பகுதியிலேருந்து. ரைட், நிறைவான அடுத்த கேள்விக்கான பதில் வந்து என்னென்னா, சுதாகர் ஜீவா அனுப்பியிருக்காங்க. குறைவு அன்பு அப்படின்னு சொல்லி வாக்கியங்களை மட்டும் அந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றி அனுப்பியிருக்காங்க. சத்தமாக பேசினாலும் சொல்லி ஆனந்தமுருகன் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் உங்களுக்கு அமையறக்கு காத்திருங்க. அதுக்கு முன்னாடி நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை இரவு 7:30 இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நிறைவான நேயர் யார் அனுப்புனாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சத்தமாக பேசினால் அப்படிங்கிறத வந்து நமக்காக சொல்லியிருந்தார். ரைட், ஸோ உங்களுடைய விளையாட்டு திறனை நீங்கள் நிற்க காட்டணும்னா என்ன பண்ணணும்னா, கேட்ஸ் அட் கோக்கு கால் பண்ணலாம். 2316312 2313146 இந்த எண்களோட 0422 அப்படிங்கிற மூணு இணைப்பை என சேர்த்துட்டு அழைத்து பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் எண்களான 9585800103 அப்படிங்கிற இந்த எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ்ல இருக்க எதிர சொல்ல எடுத்துட்டு அழகா வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அனுப்பலாம். நிகழ்ச்சியில தொடர்ந்து

0: மன்மதன் நம்ப ஃபிலிம்காக பாடல் கேட்ட ஷோம் அண்ட் ஆண்ட்ரியா ஜெரமியா வாய்ஸில் தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களுடைய இசையமைப்பில் கேட்ட ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
2: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி, நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில் இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
0: 4:32 நிமிஷமாயாச்சு. இது கேட்ச் அட் கோவில் இருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பெங்களூர். ஓகே, விளையாட தயாராயிட்டீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, இது அழகான ஓவியம். அழகத்த ஓவியம். அவன் பலசாலி. இந்த மலர் மலர்ந்தது. அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். மகிழ்ச்சியாக இருந்தார்.
3: ஹலோ,
0: கேக்குதுங்களா? அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். கவலையாக இருந்தார். சரி, உங்களுக்கான நிறைவான கேள்வி, இது நிரந்தர வேலை. இது நிரந்தர வேலை. கேக்குதுங்களா? இது நிரந்தர வேலை. சரி, முயற்சி எடுத்தீங்க, பாராட்டுக்கள். முயற்சி எடுத்ததற்கான பாராட்டுக்கள். சரி, உங்களோட முயற்சிகளுக்கு வந்து பாராட்டுக்கள் சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து கரெக்டான ஒரு உங்களுக்கு நெட் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்குறது எங்களுக்கு கிடைக்கும். அதில் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறது மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க நமக்காக அனுப்புறக்கு. நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இங்கே மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோட தன்னுடைய பதில் அனுப்பியிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து வெள்ளிக்குப்பம் பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, அவங்கள தொடர்ந்து அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர் பகுதியிலிருந்து தொடர்ந்து அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்தது கோணமலை ஆனந்தன் தன்னோட பதில் கொடுத்துருக்காங்க. பாண்டிநகர் இந்திராணி, கலைவாணி, சரண்யா, கார்த்திகா, பரமேஸ்வரி, சக்தி, பானு. தொடர்ந்து யாருங்க கோமாக உள்ளார், வரதராஜ், கீதா, சண்முகநகர் முகநூர் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இது தற்காலிகமாக வேலை அப்படின்னு சொல்லி வியன் இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ரைட், உங்களோட பதில்களை நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இன்னைக்கான விளையாட்டு எப்படி போகுது அப்படின்னா, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன், அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதில் எதிர்மறையாக எந்த வார்த்தையை மாற்றி சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை மாத்திரம் மாற்றி நீங்கள் சென்டென்ஸை திருப்பி சொல்லணும். அப்படியே வந்து ராபிட் ஃபயர் மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணுங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிஇன்டெக்ஸ் 2026 இந்தியாவின் 24th மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சி. 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு

0: மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு. அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள்.
2: வேளாண் சுற்றுலா அக்ரி ஆட்டோமேஷன்

0: இசையோடு என்று நாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் விளையாண்டிருக்கோம். இது கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப்பில் நேயர்கள் வந்து பதில் அளிச்சிருந்தாங்க. இதில் யார் எங்கேருந்து அப்படிங்கிறத பார்த்தலாம். புலு பழைய ஆனந்த முருகன் பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா, அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாருங்க அப்படின்னு பார்த்தா எஸ் மூக்கனூர் சண்முகநகர் சிவகுமார் மலர்கொடி சபரிப்பிரியா அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்மளோட இணையக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: விஜயகுமார் வரதராஜ் பிறந்தங்க.
0: சரிங்க, விளையாட்டு தயாராயிட்டீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, அவர்கள் அருகில் நின்றார்கள்,
1: அவர்கள் தூரத்தில் நின்றார்கள்.
0: சரி, அப்படியே எடுத்துக்கலாம், தொலைவில் சரியானது. இந்த மாம்பழம் பழுத்துள்ளது.
1: என்ன மேடம்?
0: இந்த மாம்பழம் பழுத்துள்ளது.
1: இந்த மாம்பழம் இன்னும் பழுக்காமல் உள்ளது.
0: அவ்வளோ பெருசால சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாதே, சரியான வார்த்தை அமையணுமே. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சரி, அதற்கான பதில் என்ன அப்படின்னா அனைவரையும் நிராகரித்தார் அப்படிங்கறதான் சரியான பதில். பாகுபலி 1 பாகுபலி 2 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்லாம் அனுப்பக்கூடாது. அடுத்தது யாரு? மகேந்திரன் ரம்யா மான்சிகா மூலத்துறை பகுதியிலிருந்து பதில் அனுப்பியிருந்தாங்க நிகழ்ச்சியில். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூக்குனூர் சண்முக நகர் சிவகுமார் மலர்கொடி தன்னோட பதில் கொடுத்துருக்காங்க. சிங்கநல்லூர் சிங்கநல்லூர் ஜெயலக்ஷ்மி மனோகரன். ரைட், அடுத்தது யாரு? பாண்டி நகர் சிவசங்கர் இந்திராணி தொலைவில் காயமாக சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இணைப்பில் இணைந்து அடுத்த நேயர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும்ங்கிற மாதிரி. சரி, உங்களுக்கான கேள்வி
2: சொல்லுங்க மேடம்.
0: அவன் பருமனாக இருக்கின்றான்,
2: அவன் ஒல்லியாக இருக்கிறான்.
0: சரி, சரியான வார்த்தை இல்லை. இது முழுமையான திட்டம்.
2: இது முடிவுறாத திட்டம்.
0: முடிவுறாதுன்னு சொல்லக்கூடாது. முழு முழுமை அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்போசிட் என்ன சொல்லுங்க?
2: இது பாதியா உள்ள திட்டம்.
0: சரி, குறைபாடு உள்ள திட்டம், சரியான பதில். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சரி, மீண்டும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. சரி, அடுத்த நேயர் யாரு அப்படிங்கிறத பார்த்தலாம். செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் முக்கூர் பகுதியிலிருந்து பதில். அடுத்தது யாருங்க? ஆலங்கொம்பு தனித்தடம் விஜயகுமார். பார்த்தீங்களா, நேரில் இல்லை இல்லை, இதுலேயும் வந்து நாங்களே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதப்பஞ்சேரியிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து கஞ்சம்பட்டி சண்முகானந்த் நிலையத்தில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகேலா. சரி, உங்களுக்கான கேள்வி, அவன் வெள்ளை சட்டை அணிந்திருந்தான்,
3: அவன் கருப்பு சட்டை அணிந்திருந்தான்.
0: இன்று வானம் தெளிவாக உள்ளது. மங்களாகவா? அடே கப்பாங்க மாதிரி இருக்கு. சரி, மேகமூட்டமாக இருந்தது உள்ளது, சரியான பதில். நன்றி இணைப்பில் இருந்தது இருக்கு. நேயர்கள் வந்து கடகடன்னு அவங்களோட முயற்சியை கொடுக்கணும் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போதே அதற்கான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தான் சொல்லணும். ஏன்னா இம்மீடியட்டாக யோசிச்சு அதற்கான பதில் நமக்கு தெரிய வரணும். நிகழ்ச்சியில் நேயக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்,
4: உடுமலையிலேருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி கோபாலகிருஷ்ணன்.
4: சொல்லுங்க மேடம்.
0: அவன் புத்திசாலி,
4: அவன் அறிவாளி.
0: என்னங்க போங்க, புத்திசாலிக்கு நீங்கள் வந்து அறிஞ்சொற் பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எதிர்பொருள் தானே கேட்டோம். சரி, நன்றி. அடேங்கப்பா, ரெண்டு மார்க் போச்சேங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பாருங்களேன் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நான் முத்துக்குமார், ராதிகா, லகுஷன், அதுக்கப்புறம் பிரணீதன் அனுப்பியிருக்காங்க. சுஷ்வந்த் எடேங்கப்பா.

0: என்னங்க பேர்ல வித்தியாசமா இருக்கு, நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்களா, நாங்களும் சொல்லுவோங்கிற மாதிரி இருந்தது. கோணமலை ஆனந்தன் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்தது யாரு, மல்லிகா மந்திராஜலம் உடனே அனுப்பிட்டாங்க. சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. புலுப்பாளையம் ஆனந்த முருகன், அடுத்தது திருப்பூர் காஞ்சனா அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து யாரெல்லாம் எங்கேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கெட்ஸ் இட் கோ.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. எஸ் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் யார் பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்வி, இந்த வழி பாதுகாப்பானது, இந்த வழி பாதுகாப்பானது,
1: இந்த வழி பாதுகாப்பு இல்லாதது.
0: அப்படி சொல்லக்கூடாது, முன்னாடியே சொல்லிட்டோமே, சரியான வார்த்தை அமையணுமே. ஆபத்தானது, பாதுகாப்பற்றது இல்ல, ஆபத்தானது. சரியான பதில், நன்றி அம்மா. சரி, இது நான் முன்னாடி இங்கிலீஷ்ல நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் போடுற மாதிரி அங்க முன்னாடி இருக்கு, இங்க இல்ல, ஆமா இருக்கா இல்லையாங்கிற மாதிரி பதில் சொல்லக்கூடாதுங்க. சரியான வார்த்தை என்னங்கிறத நீங்க வந்து பிக் பண்ணி கரெக்டா வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கறது. சரி, ஸோ சொன்ன உடனேயும் யார் அனுப்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழி ஆபத்தானது அப்படின்னு சொல்லி வரதராஜ் கீதா சண்முகம் நகர் மூக்குனூர் பகுதியிலேருந்து அவங்க தான் வந்து சொன்ன உடனேயும் வந்து கரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து தன்னோட பதிலை வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி நேர்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து முயற்சி எடுக்கிறத நினைக்கும் போது மகிழ்ச்சி. செல்வலட்சுமி அனுப்பியிருக்காங்க, அவங்கள தொடர்ந்து மல்லிகா மந்த்ராச்சலம், அடேங்கப்பா. அடுத்தது அவினாஷி பிரபு தேவி ஸ்ரீசாய் அனுப்பியிருக்காங்க, இளங்கோ அனுப்பியிருக்கார் விஎன் சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலேருந்து. அடுத்தது ராமகிருஷ்ணன் கொழும்புங்கொண்டான்லேருந்து, திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து திலகவதி வெள்ளிங்கிரி அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வீரகேரளத்திலிருந்து குப்புசாமி.
0: சரி, உங்களுக்கான கேள்வி, அவர் ஒப்புக்கொண்டார்,
2: அவர் மறுப்பு கொண்டார்,
0: மறுத்தார். இந்த உணவு சைவம்
2: மேடம்,
0: இந்த உணவு சைவம்,
2: இந்த உணவு
0: என்னங்க சாப்பிட்டது?
2: சைவம் தான், மாமிசம்.
0: அப்படி இல்ல, அசைவம். நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. சரி, அடுத்தது யாரு அனுப்பியிருக்காங்க? கே குமாரா, ஓகே, ஜே குமார் அசோகபுரம் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஐயா கண்ணு தெரியலைங்க ஐயா, அடேங்கப்பா, எல்லாரும் கட கட கடன்னு நமக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறனால நேர்களோட இன்டெலிஜென்ஸை நினைக்கும் போது ரொம்ப மனசு அப்படியே புரிச்சு போயிருக்கு. அதனால பேர் கூட வாசிக்கிறக்க முடியல, கசகசன்னு வந்துட்டாங்களப்பாங்கிற மாதிரி இருக்கு. ரைட், மறுப்பு தெரிவித்தார். யார் அது? கீதா சண்முக நகர் முக்குனூர் பகுதியிலேருந்து அனுப்பிட்டாங்க. குகன் சிந்து கோத்தகரியிலேருந்து, அடேங்கப்பா காணமேன்னு பார்த்தோம், வந்தாச்சு. கஞ்சம்பட்டி சண்முகானந்த் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது மூக்குனூர் சண்முக நகர் பகுதியிலிருந்து சிவகுமார் மலர்கொடி அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யாரது? கோணமலை ஆனந்தன் புழுப்பாளையம் ஆனந்த முருகன், அவங்கள தொடர்ந்து மல்லிகா மந்த்ராச்சலம், தொடர்ந்து காஞ்சனா, சிறுமுகை சோமு கலைவாணி, செல்வ லக்ஷ்மி ராஜவீதி பகுதியிலிருந்து நிகழ்ச்சியில் இணையிற அடுத்த நேயர் வணக்கம். யோசிச்சுட்டு வரக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4:48, இன்னும் நான் வந்து என்னோட ரேடியோ ஆன் பண்ணல பாருங்க, இப்போ தான் ஆன் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கெட் செட் கோ விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆப்போசிட் வேடாக கரெக்டாக நீங்கள், அதாவது உங்களோட எதிர்ச்சொல்லை சரியாக அமைச்சு வாக்கியத்தை திருப்பி என்ன சொல்லணும், நான் சொல்கிற கேள்வியில் இருக்க வாக்கியத்தில் இருக்க சொற்களை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி, அவ்வளோதான் இன்றைக்கான கேமே, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு விளையாடலாம். 0422-23162-23-1746 இந்த எங்களோட செல்ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன், இல்லை தொலைதூரத்துலேருந்து நான் கால் பண்ணுறேன், 0422 முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு பேசலாம். இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னா 9585800103 அப்படிங்கிற இந்த எண்களில் உங்களோட பதில்களை கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்.

0: உங்களுக்கு தெரிஞ்ச எதிர் சொல்ல நாங்கள் சொல்கிற வாக்கியத்தில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கேட் செட் கோ அப்படி தான் போயிருந்துச்சு. 4:53 ஆகாஷ்வாணிக்கும் 101.03 எஃப்எம் நிறைய நேர்கள் தங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருந்தீங்க. நிறைவான நேர் யார் அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோட்டையிலிருந்து சிந்து பேசுறேன்.
0: ஆ, விளையாட வந்தாச்சு. ரைட், உங்களுக்கான கேள்வி
1: சொல்லுங்க.
0: சரி, இந்த படம் தெளிவாக உள்ளது. இந்த படம் தெளிவாக உள்ளது.
1: இந்த படம் குழப்பமாக உள்ளது.
0: சென்டென்ஸே குழப்பிட்டீங்களேங்கிற மாதிரி இருக்கு. மங்களாக தெளிவாக அப்படிங்கிறது சரி. சரி, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. அவள் தினமும் சீக்கிரம் எழுவாள்.
1: அவள் தினமும் நேரமாக தாமதமாக எழுவாள்.
0: இந்த ஆடை உலர்ந்துள்ளது.
1: இந்த ஆடை ஈரமாக உள்ளது.
0: இது மலிவான பொருள்.
1: இது அதிக விலை, இது உயர்ந்த பொருள்.
0: உயர்ந்த பொருள் அல்ல, விலை உயர்ந்த அப்படிங்கிறது சரியான. ஆமா.

0: முயற்சி இருந்தாலும் வந்துட்டு இரண்டு முயற்சி உங்களுக்கு கொடுத்துட்டோம் இல்லையா, வாய்ப்பு கொடுத்துட்டோம் முயற்சி. சரி அடுத்த நேயர் வணக்கம். யோசிச்சுட்டு வரோன்ட்டாங்க, பட் இருந்தாலும் நமக்கு நேரம் யோசிக்கிறது இல்லை, நம்மளோட நேரம் வந்து நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. 4:55 இன்னைக்கு நிறைய நேர்கள் தங்களோட பதில்களை சொன்னீங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து நிறைவாக நிறைய பதில் சொன்னாங்கன்னா வரதராஜ், கீதா, நிறைய நேர்கள் வந்து திருப்பி திருப்பி உங்களோட பதில்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. செங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மூக்கனூர் சண்முகநகர், சிவகுமார், மலர்கொடி, இப்படி நிறைய நேர்கள். ரைட், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்கிற வேண்டிய அல்லது கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நமக்கு பாசிட்டிவாக இருக்க விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரியா பார்த்து, அதாவது நம்ம சைட்ல இருந்து பாசிட்டிவா பாக்குறது சரி 100% அப்படின்னு நினைப்போம். ஆனா எதிர்த்தரப்புல இருந்து பாக்குறது இல்ல, அது அவங்க எதிர்மறையா தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அவங்களை முறைச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாம நம்ம பிளேஸ்ல இருந்து நம்ம பாக்குறது சரியா தப்பான்னு யோசிக்கிற மாதிரி அவங்க பிளேஸ்ல இருந்து சரியா தப்பான்னு யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அப்படி யோசிச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த பகை உணர்வு, இந்த ஈகோயிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிடும். அதனால இந்த எதிர்மறை அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு சில நேரங்களில் இப்படி மார்க் வாங்கி கொடுத்து கைத்தட்டல்களும் வாங்கி கொடுக்கும். ஸோ யோசிக்கலாம், எல்லா நேரங்களும் எதிர்மறை எதிர்மறையாக இருக்கிறது இல்லை, நேர்மறையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து பை பை சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜி அகில், தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: ஆ

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்னா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்களுக்கு வழங்கும் பையில் கூட தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பயிர்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 286 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எல்லாருக்கும் நேரம் 5 மணி 7 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட தனியார் போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் நிர்வாக இயக்குனர் மேன்வல் அவங்க தான் நம்ம கூட இணைந்து பேச போகிறாங்க. என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார். நிர்வாக இயக்குனரா இருக்கீங்க இல்லையா, சோ சொல்லுங்க சார், எவ்வளவு வருஷமா வந்து இந்த ஒரு மறுவாழ்வு மையத்தை வந்து நடத்திட்டு இருக்கீங்க?
3: இது நான் ஒரு 8 வருஷமா நடத்திட்டு இருக்கேன்.
2: ஓகேங்க சார். சார், இந்த டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லைங்களா?
3: ஆமா இருக்கு
2: சார். அதை பத்தி சொல்றீங்களா சார்?
3: சரி, இப்போ ஆக்சுவலியா வந்து நான் ஒரு கம்யூனிகேஷன் இன்ஜினியர்.
2: ஓகேங்க சார்.
3: நான் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
2: ஓகேங்க சார்.
3: இந்த நோயுடைய தன்மையில வந்து நானும் பாதிக்கப்பட்டிருந்தேன் ஒரு 17 வருஷத்துக்கு
2: முன்னால.
3: அதுல இருந்து நான் ரிக்கவரி ஆனதுல இருந்து எனக்கு கிடைச்ச இந்த ரிக்கவரி லைஃப் வந்து பிறருக்கும் கிடைக்கணுங்கிறதாண்டி கிடைக்கணும்னு இந்த இதை நான் பண்ணிட்டு
2: இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு அதுலேருந்து விடுதலையாகி வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட அந்த பாதிப்பு என்ன, அவங்க எப்படியெல்லாம் உணருவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் உங்களால் இல்லைங்களா?
3: ஆமாங்க.
2: ஓகே சார். நம்ம ஊரில் வந்து இந்த டி அடிக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு நிறைய இருந்தாலும்

0: அதோட உண்மையான செயல்பாடுகள் அப்படிங்கிறது நம்மள பல பேர்த்துக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியறது இல்லை இல்லையா? ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் அப்படின்னா முக்கியமாக என்னென்ன விஷயங்களெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல முடியுங்களா?
1: முதல் இந்த போதையிலிருந்து எப்படி இந்த போதை பழக்கத்திலிருந்து போதை நோயாளியா மாறுறாங்கிறது சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு மனிதன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சேர்ந்துடுது, சோசியலா ஒரு எப்பமா இருக்கா குடிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வராங்க.
0: ஆமாங்க சார், ஆமாங்க.
1: அப்ப அது வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா எப்பமா ஒருக்கா குடிக்கலாங்கிற மாதிரி குடிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 10 பேர் குடிச்சாங்கன்னா அதுல 2 பேர் என்ன சொல்லியாச்சுன்னா வருஷத்துக்கு ஒருக்கா குடிச்சவங்க மாசத்துக்கு ஒருக்கா குடிக்கிற மாதிரி வராங்க. மாசத்துக்கு குடிக்கிறது இது வந்து கிராஜுவலா கொஞ்ச நாள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்ங்கிற போது மாறுது. மாசத்துக்கு ஒரு நாள் சம்பளம் வாங்கணும்னா குடிக்கணும்னு குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில என்ன பண்ணா வாரத்துல ஒரு நாள் வீக்கெண்டு சனிக்கிழமை குடிக்கலாம், வெள்ளிக்கிழமை குடிக்கலாம்னு குடிக்கிறாங்க. அது வந்து இது வந்து இப்ப ஒரு இது இப்படி போகும்போதே 5 வருஷம் 10 வருஷம் தாண்டிடும். தாண்டும் போது அவங்க வந்து வெள்ளிக்கிழமை குடிக்கிறாங்க, சனிக்கிழமை குடிக்கிறாங்க, நேற்றுக்கிழமை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை வேலைக்கு போக முடியாம ஆயிடுவாங்க. மறுபடியும் திங்கக்கிழமை மறுபடியும் குடிக்காம அப்ப கடைசியில் என்னன்னா பகல்லையும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்து இதுல என்னெல்லாம் வருதுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அக்கேஷனல் திங்கர் இருக்கிறாங்க, அடுத்தது வந்து சோசியல் திங்கர் இருக்காங்க, அதுக்கப்புறம் டைம் கிளாக் திங்கர் இருக்காங்க, அதாவது கரெக்டா 8 மணிக்கு போய் குடிப்பாங்க டெய்லி அப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஞ்சு திங்கர் இருக்காங்க, அதாவது ஃபுல்லா குடிப்பாங்க, கொஞ்ச நாள் கடிச்சோட நிப்பாட்டிடுவாங்க.
0: அவங்க வீட்ல இருக்கிறவங்க சுத்தி பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்ப உணர்வடைறாங்க? இப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பர்சன் இந்த மாதிரி வந்து ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது உணர்வடையும் போது அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்க டிஅடிக்ஷன் சென்டர் உங்களை வந்து அணுகும் போது நீங்க அங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க?
1: இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேருக்கு வந்து அதாவது வந்து இப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சமா குடிக்கிறது வந்து தப்பு இல்லைன்னு நினைச்சு நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க.
0: ஆமாங்க சார்.
1: இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய மெட்டபாலிசத்தை பொறுத்து அவங்களுடைய அளவு கூடும் குறையும். ஆனா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 31 வயசுல இருந்து 37 வயசுல வந்து லிவர் டேமேஜ் ஆகி சாவுறாங்க, இறப்பு நடக்குது நிறைய பேர். அவங்களுடைய லிவர் கணையம் எல்லாம் நாசமாயிருது. அதனால முதல்லவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே இதுல இருந்து அவங்க வந்து வெளியே வரணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அவங்க வந்து இப்ப ஒரு அளவுக்கு அதிகமா குடிச்சாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களை அதுல இருந்து ரிக்கவரிக்கு கொண்டு வரணும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்க நிறைய இடத்துல நடக்கிறோம், நீங்க கவுன்சிலிங் வரலாம், அவங்களுக்கு ஈவன் ப்ரீ கவுன்சிலிங் கூட நாங்க ஆர்கனைஸ் பண்றோம், எல்லாருமே பண்றோம். அவங்க அதுல வந்து வெளி வரலாம்.
0: ஓகேங்க சார். இப்போ கூட்டிட்டு வராங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இவங்க எந்த அவங்களுடைய தனிப்பட்ட வேலையிலயோ படிப்புலயோ எந்த ஒரு பிஸ்னஸ்லயோ கவனம் செலுத்த முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த வந்து மையத்தை அணுகும் போது ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் என்ன?
1: இல்லைப்பா, ஒரு முருதர் வந்து அதிகமா குடிச்சிட்டு மோசமா ஆயிட்டாருன்னா அவரை வந்து சாப்பிடாம தான் இருப்பாரு, சாப்பிட முடியாம ஆயிடுவாங்க. ஏன்னு சொல்லியாச்சா அவங்க வந்து அவங்களுடைய சுகர் குளுக்கோஸ் வந்து இந்த ஆல்கஹால்ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பசி இல்லாம போயிடும், அப்போ வெண்ணிலையும் ஆல்கஹால் மட்டும் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டா அவங்களுக்கு டாக்டருடைய சிகிச்சை தான் தேவை, டீடாக்ஸ். அவங்களுக்கு இமீடியட்டா டீடாக்ஸ் தேவை. சோ அவங்களுக்கு இமீடியட்டா டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கும்போது ஒரு வாரம் 2 வாரத்துல நார்மலா வந்துருவாங்க.
0: ஓகே சார், ஓகே. இன்னும் முழுமையா அவங்க குணமடையறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நாட்கள் தேவைப்படும்?
1: நார்மலா ஒரு 30 டேஸ்ல இருந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து பாருங்க எப்படி எல்லாம் நடக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வரும்போது ஒரு வாரம் அவங்கள இன்னும் டீடாக்ஸ் பண்ணுவாங்க. டிபெண்ட் ஆன் த பேஷண்ட், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்களோ அதுக்கேத்தாப்புல அவங்களுக்கு என்ன ஃப்ளூயிட் லெவல் என்ன டீடாக்ஸ் பண்ணக்கூடிய பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நார்மலா இங்க நிறைய பயிற்சி இருக்கும், எக்ஸசைஸ், பிசியோதெரபி, தியானம், அவேர்னஸ் கிளாஸ், குரூப் தெரபி, மோட்டிவேஷன் கிளாஸஸ், அதுக்குள்ள சைக்காலஜியோடய நிறைய தெரபிஸ் இருக்கும், மைண்ட் தெரபின்னு நிறைய தெரபிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் அதை ஒரு மண்டலமாக லாங் பீரியடாக தான் அவங்கள வந்து ரெடி பண்ணுவாங்க. அது ஏன் சொல்லியாச்சுனா இவங்க வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
0: ஓகே சார். இந்த மது பழக்கம் அது தவிர சிகரெட் பிடிக்கிறது, ட்ரக் கன்சியூம் பண்ணுறது, இதை தவிர வேறு என்னென்ன மாதிரி

0: விஷயங்களெல்லாம் இப்போ ரீசெண்டாக அடிக்ஷன் அப்படின்னு உங்ககிட்ட வராங்க?
1: நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப போதை நார்மலா இந்த கெனபின் நிறைய எடுக்கிறாங்க பசங்க, சின்ன 18-19 வயசுல அவங்க கெனபி உங்களுக்கு தெரியல, கஞ்சா மாதிரி உள்ள போதை பழக்கங்கள், அதுக்குள்ள நிறைய மருந்து மெடிசன் எடுத்து இது பண்றாங்க. அப்புறம் ஈவன் சிகரெட்டு இதுல இருந்து வெளிவரக்கு வராங்க, ஈவன் கேம்பிளிங் அப்படிப்பட்ட இதுல கூட அடிக்டிவ் பர்சனாலிட்டி எல்லாத்துக்குமே வராங்க.
0: ஓகே சார், இப்போ இந்த சின்ன பசங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது ஏன் வந்து ரொம்ப நாள் வீட்டுக்கு தெரியறது இல்ல, என்ன என்னெல்லாம் அந்த பசங்க வந்து சொல்றாங்க?
1: அண்டர் 18 வந்து இங்க எங்க நார்மலா நாங்க எங்களுடைய நிர்வாகத்துல வைக்க முடியாது. அது வந்து நார்மலா வந்து நம்ம கவர்மெண்ட் மூலம் மட்டும் கலெக்டரேட்ல சில மனு இதெல்லாம் கொடுத்து தான் பண்ண முடியும். அது கவர்மெண்ட்ல இருந்து நார்ம்ஸ் கொடுத்துருவாங்க, அதை அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்.
0: எபோவ் 18ல இருந்து ஒரு 25-30க்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டு வரும்போது ஏன் வந்து ரொம்ப நாள் அவங்க வீட்டுல தெரியறது இல்லை அவங்களுக்கு, அது பத்தி ஏதாவது ஷேர் பண்ணிருக்கங்களா?
1: இல்ல நார்மலா வந்து இப்ப வந்து அதாவது குடி பழக்கம் வந்து லகுவா அவங்களுக்கு குடிக்க முடியுது. இப்ப வந்து ஒரு பெண்ணை விட ஆண் வெளியே போய் குடிச்சிட்டு வந்து அதை பெருசா வீட்டுல ஒரு தடவை பெருசா அதை வந்து பெருசா குடிச்சு பெரிய கேர் எடுக்கிறது இல்ல. இப்ப இதே இது ஒரு பெண் குழந்தை போய் குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. ஆண் குழந்தை குடிச்சிட்டு வந்தாச்சுன்னா தாய்மாரே அந்த மூடி மறைச்சி கொஞ்சம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அதனால குடிச்சேன் அப்படி இப்படின்ட்டு அவங்களே சப்போர்ட் பண்றாங்க.
0: பட் அப்படி பண்ணக்கூடாது, நார்மலைஸ் பண்றதுனாலதான் அந்த
1: பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா அதாவது வந்து அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிடும் போது அது வந்து உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தான ஒரு விஷயம்னுட்டு வீட்டுல இருந்தே அவங்க வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பட் பொதுவா வந்து எல்லாரும் கடைய ஸ்டேஜ் வெளியே தெரியக்கூடிய வெளியே தெரியக்கூடாதுன்னு அப்படி வச்சிருவாங்க. பட் இந்த ஸ்டார்டிங்லயே வந்து ஏன்னா குடிச்சிட்டு போதை எடுத்துட்டு வரும்போது அந்த நபர் வந்து ரொம்ப வயலண்ட் ஆயிடுறாரு, இவன் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. ஏன்னா அவருவங்க அவங்க சுயநலத்தை விட்டு அவங்க இன்னொரு மனிதனா மாறிடுவாங்க, அவங்க அவங்க அவங்களாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் முறையான சிகிச்சை பயிற்சி கொடுக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
0: இதுல வந்து இப்ப அடிக்ஷன்ல இருக்கிறவங்க அவங்கள அவங்களே காயப்படுத்துறதோ இல்ல வீட்டுல சுத்தி இருக்கிறவங்கள காயப்படுத்துறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும் இல்லைங்களா சார்?
1: அது நார்மலா அப்படி இருக்கு, நிறைய இது ஸ்டேஷனுக்கு வர பேச்சு எடுத்து மறுபடியும் சில மையத்துல கொண்டு வைப்பாங்க.
0: ஓகே சார்,
1: ஒவ்வொரு கூட அதிசயம் மாறுபட்ட விஷயமாக இருப்பாங்க. சிலவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, சைலண்டா இருக்கிறது கூட அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு தான். ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருந்தாலும் அது ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரை தாக்குற மாதிரி
0: தானே,
1: தாக்க மாட்டாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, பேசாம அமைதியாவே இருப்பாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்துட்டு பெரிய ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க, இப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து சிலவங்க வந்து இல்ல நான் ரெடி ஆகணும்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் காலையில நான் எனக்கு தேவையில்லம்பாங்க. சோ வந்து வெரி ரொம்ப சின்ன நேரத்திலயே அவங்க வந்து அவங்களுடைய மதிப்பை வந்து மாத்திடுவாங்க, வேண்டாம் நானே ரெடி ஆயிடுவேன். பட் பிறர் ஆனா உண்மையில என்னன்னு சொல்லியாச்சுன்னா பிறருடைய உதவி இல்லாம இந்த குடி பழக்கத்துல இருந்தோ போதை பழக்கத்துல இருந்தோ வெளியே வர முடியாது. பிறர்னு சொல்லக்கூடியது வீட்டு மெம்பரோ உங்களே மாதிரியோ எங்களே மாதிரியோ இன்னொரு நபர் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். நம்ம வந்து அவங்க குடியில பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலே நோயாளிகள், அவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்.
0: அவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணாம கண்டிப்பா அவங்களுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் இல்லைங்களா சார், விழிப்புணர்வு இன்னும் ஏற்படும். ஓகே, அவங்க வந்து தனி ஒரு மனிதரா பார்க்காம அவங்களை ஜட்ஜ் பண்ணாம அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
1: ஆமா, இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க சமுதாயத்துல இருந்து அவர் குடியாருன்னு ஒதுக்கிறாங்க. உண்மையில என்னன்னு சொல்லியாருன்னா அவங்க ஒரு நோயாளி, அவங்கள வந்து ஒரு கை இல்லாதவங்க எப்படி நோயாளியா இருக்கிறாங்களோ இல்லாட்டி இருமல் நோயாளி இருக்காங்களோ ஒரு காச நோயாளி இருக்கு, அதே மாதிரி இவங்க ஒரு குடி நோயாளி. அவங்கள வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது நம்ம சுற்றுச்சூழல் உள்ளவங்களுடைய கடமை.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா நம்ம வந்து இந்த போதை தடுப்பு அது மட்டும் இல்லாம இந்த மறுவாழ்வு மையத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாங்க சார்.
1: ஓகே, நன்றி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

நேரம் 5:19 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தனியார் போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் நிர்வாக இயக்குனர் மேன்வெல் அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சார், ஓகே. நம்ம வந்து பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம், எப்படியெல்லாம் இப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போது பொதுவாகவே வந்து ஒருத்தர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாரு அப்படிங்கிறத வந்து அவங்க குடும்பத்தினர் அப்போ அந்த ஆரம்ப கட்டத்திலே எப்படியெல்லாம் எந்தெந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்?

0: விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எப்படி எல்லாம் இப்படி ஒரு ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படிங்கிறத பற்றி. இப்போது பொதுவாகவே வந்து ஒருத்தர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாரு அப்படிங்கிறத வந்து அவங்க குடும்பத்தினர் அப்போ அந்த ஆரம்ப கட்டத்திலே எப்படியெல்லாம் எந்தெந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்?
1: நார்மலாக அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்க வந்து லேட் நைட்ல வருவாங்க, வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் வந்து வைலண்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சுதான் அவங்க அதிகமான மோசமான கண்டிஷனுக்கு போறது.
0: பொதுவாக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அவங்க அப்படிதான், நம்ம ஏன் வந்து கண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி குடும்ப நபர்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இல்ல, இப்ப அவங்களுக்கு முதல்ல வந்து இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்கள வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அவர் வீட்டுல உள்ளவங்களே சொல்லி ஒரு நாள் மட்டும் குடிக்காம இருக்கேங்கிறத வந்து போதை எடுக்காம இருக்கேன்னு ஃபேமிலி மெம்பர் அவங்ககிட்ட சொல்லி முதல் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு நாள் அவங்கள குடிக்காம வைக்கணும். இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து முதல் ஒரு நாள் அவங்கள குடிக்காம வச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு நாள் 24 hours டைம் சொல்லிட்டு அவங்கள இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடிக்காம இருங்க சொல்லிட்டு அவங்கள அப்படி பண்ண ஆரம்பிச்சா அவங்கள அப்படி தொடுத்து அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்கள குடிக்காம வச்சுக்கலாம்.
0: இப்போ ஒரு சிலர் வந்து தான் வந்து ஏன் அப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம இருப்பாங்க. அதாவது அந்த பழக்கத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும்னு முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அவங்கனால வந்து வெளியே வர முடியாம இருக்கும் இல்லையா? இப்ப அந்த மாதிரி நபர்கள் வீட்டுல இருக்கிறவங்களோட ஹெல்ப்பை வந்து ஓப்பனா கேட்பாங்களா? என்ன மாதிரி மனநிலைமையில அவங்க இருப்பாங்க சார்?
1: மோஸ்ட்லி வந்து 99% போதைக்கு அடிமையும் மது போதையில இருக்கக்கூடியவங்களோ அவங்க வந்து வில்லிங்கா வந்து இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரணும்ட்டு ஆசை இருக்கும், ஆனா வந்து அவங்களால முடியாது, வெளியே வர்றதுக்கு முடியாது. ஏன் சொல்லியாச்சுன்னா அது அடுத்த நாள் காலில் அவங்க வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க, விட்ரால் சிம்டத்துக்கு வந்துருவாங்க. அப்ப விட்ரால் வரும்போது என்னன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த கை கால் நடுக்கும், ஒரு மாதிரி படப்படப்பு வந்துட்டா அவங்களுக்கு மறுபடியும் குடிக்கணும், குடிச்சா மட்டும்தான் நார்மலுக்கு வர முடியும். அந்த ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. ஸோ அந்த செயலில் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க எங்கேயாவது உள்ள ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டீடாஸ் பண்ணி ஈவன் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் கூட அவங்க டீடாஸ் பண்ணதுன்னா ரெடி ஆயிடுவாங்க. பட் மனுஷன் தொடர்ந்து குடிக்காம இருக்கிறதுக்கு உள்ள சில பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் அதுலேருந்து வெளியே வர முடியும்.
0: ஓகே சார், நான் ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன், இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் வந்து வேற எந்த மாதிரியான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமிங், சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டாக இருக்கிறது, இல்லாட்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த மாதிரி யாராவது பேஷண்ட்ஸ் உங்கள் மறுவாழ்வு மையத்துக்கு
1: இருக்கிறாங்க? இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாருமே வந்து மொபைலில் ஃபுல் டைம் மொபைலில் அடிக்டாக இருக்கிறாங்க, கேம்பிளிங்ல அடிக்டா இருக்காங்க, இப்படி நிறைய ஈவன் எல்லா விஷயங்களையும் அடிக்டா இருக்கிறாங்க. பட் இப்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில பயிற்சி இருக்கு, அதை எடுத்துக்கிட்டாச்சுன்னா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துக்கலாம்.
0: சார், உதாரணத்துக்கு ஏதாவது அந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியுங்களா?
1: இப்ப அதான் இப்ப இது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இப்போ ஒரு காலகட்டத்துல 5 மணிக்கு எழும்பணும், காலில 5 மணிக்கு எழும்பணும், 9 மணிக்குள்ள சாப்பிட்டு அடுத்து நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அத்தனை ஒர்க்கை கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் காலப்போக்கில் என்ன சொல்லியாச்சுன்னா அதே மனிதன் வந்து 8 மணி வரை தூங்குறாப்புல, 10 மணிக்கு தான் வேலைக்கு போறாப்புல, அப்புறம் நைட் வந்து ரொம்ப லேட் நைட் 6 மணிக்கு 8 மணிக்கு தூங்கிட்டு இருந்தவங்க 12 மணிக்கு தூங்குறாங்க. ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே
0: மாறிடுது.
1: மாறினாச்சு, இப்ப இந்த பழக்கத்தை நம்ம மாத்தணும். அப்ப வீட்டுல இருக்கும்போது நம்மளால மாத்த முடியாது. ஒரு மண்டலமாக நம்ம பண்ணணும். அப்ப வந்து நம்மளுடைய ஈவன் நம்மளுடைய மூச்சு பயிற்சியில இருந்து எல்லா விஷயத்தையும், அதுல இருந்து யோகா இருக்கு, எக்ஸசைஸ் இருக்கு, நிறைய தியானம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து இவனுடைய அவங்களுடைய மைண்ட் தெரப்பி இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த டைமரை வந்து நம்ம மாத்தணும். மாத்துறதுக்கு நம்ம அப்ப என்னன்னு சொல்லியாச்சுன்னா கையில மொபைல் இருக்க கூடாது, வேற எந்த ஒரு பிசினஸ்ல இருந்து எதுவுமே இருக்கும், தனிப்பட்ட முறையில இருந்து அந்த அந்த பயிற்சி எடுக்கும்போது நம்ம அதுல இருந்து மறுபடியும் மீண்டும் நார்மல் லைஃப்க்கு வர முடியும்.
0: ஓகே சார், இந்த உங்க சென்டருக்கு வர்றவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குற அந்த முதல் கட்ட சிகிச்சை இருக்கு இல்லைங்களா, டீடாக்சிஃபிகேஷன், அது வந்து எப்படி அவங்க பயப்படுற மாதிரி இருக்குமா, இல்ல எந்த மாதிரி அணுகுமுறையை நீங்க கையாளுவீங்க?
1: நார்மலா அவங்க குடிச்சதுனாலதான் அவங்களுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்ப நார்மலா இங்க டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிளட் ரிசல்ட் எல்லாம்

0: பண்ணிட்டு அவங்களும் நார்மலா இப்ப அதிகமா குடிக்கிறதுனால அவங்களுடைய வயிறுல புண்ணாயிருக்கும், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கும், கணையம் பாதிக்கப்பட்டிருக்கும், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன அவங்களுக்கு குறைபாடு இருக்கோ அதுக்குள்ள ஃபுட், அதாவது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து டீடாக்ஸ்ங்கிறத வந்து டீஹைட்ரேட் ஆயிருப்பாங்க, உடம்புல வந்து நீர் சத்து இருக்காது, அவங்களுடைய விட்டமின் குறைபாடு இருக்கும், மினரல் குறைபாடு இருக்கும், இது சம்பந்தமா செக் பண்ணிட்டு அவங்க டாக்டர் அதுக்கேத்தாப்புல மெடிசன் அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிடு கொடுப்பாங்க, கொடுக்கும்போது நார்மலா வருவாங்க.
1: ஓகே, மெடிசன் ஒரு பக்கம், கவுன்சிலிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமா இருக்கும் சார்?
0: ஆமா, கவுன்சிலிங்றது முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவங்களை பற்றி நிறைய ஒழுக்கங்களை பற்றி சொல்லி கொடுக்குறோம். முதல் பாத்தீங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 45 டேஸுக்கு அவங்களால கேட்க முடியாது. தட் மீன்ஸ் அவங்களால தே கான் லிசன். அவங்க நம்ம சொல்றது அவங்களுக்கு இப்ப நீங்க 10 சொல்லிட்டு திருப்பி சொல்லுங்கன்னா சொல்லிட மாட்டாங்க.
1: ஏன்னா
0: அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லா வந்து வேற இடத்துலதான் இருக்கும். ஓகேயா? சோ அப்ப வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான இதை நம்ம கொடுக்கணும்.
1: ஓகே சார், இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருந்தோம். ஒரு நபர் வந்து போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர்றதுல அவங்களுடைய குடும்பத்தினுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க அது வந்து அடிமையா இருக்கும்போது மத்தவங்க அவங்களை எப்படி நடத்தணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுங்க. ஏன்னா நிறைய கோபப்படுறவங்க இருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி அமைதியா இருக்கிறவங்க இருப்பாங்க, சிலர்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா?
0: அதம்மா, இப்ப நாங்க இது என்ன சொல்லுவோம்னா, இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து குடிச்சு குடிநோயாளியா இருக்காரு. இப்ப இவங்க இவங்க இவங்க இப்ப குடிநோயாளியா இருக்கிறதுனால அவங்க மனைவி மக்களும் குடிநோயாளியா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க அவங்க வந்து குடிச்ச குடிநோயாளி, இவங்க குடிக்காத குடிநோயாளி. சொல்லியாச்சுன்னா இவங்களா இப்ப இவரு குடிச்சிட்டு வந்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு காசு கொடுக்காம, ஒழுங்கா வேலை செய்யாம, வீட்டுல வந்து தகாத வார்த்தை பேசுறதுனால இவங்க வீட்டுல சமையல் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, குழந்தைகளுக்கு நல்லா சாப்பாடு வைக்க மாட்டாங்க, சட்டத்துக்கு டமார்னு வைப்பாங்க, இப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாறிடும். சோ நாட் ஓன்லி அவங்க ஃபேமிலி மெம்பர், அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பச்சி அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா சார், இவங்க குடிக்கிறதுனால
0: பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 35 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மாமே மச்சான் அப்படின்னுட்டு.
1: ஓகே ஓகே, ஏன்னா இவங்க இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க அதனால மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா?
0: ஆமா.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வர்றவங்க அந்த கண்டிப்பா நீங்க வந்து கான்ஃபிடென்ஷியலா தான் வச்சிருப்பீங்க. ஏன்னா சமூக பயம் வந்து காரணமாக நிறைய பேர் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா நம்மளை அப்படியே முத்திர குத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்கள?
0: ஆக்சுவலி வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வந்து டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறாரு, ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும் குடியாரன் குடி குடிச்சிட்டு பெரிய அலா பண்றான்னு ஊருக்கே தெரியும்.
1: கண்டிப்பா
0: யாரு முத்திர குத்தணும் இல்லையா? இப்ப வந்து அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுல எல்லாத்துக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு, அவங்க ஊருக்கே தெரியும் அவன் வந்து குடியாறேன்னு. அப்ப அவங்கள திருத்தி திருந்தி நம்ம திருந்தி வாழ்ந்தா அந்த உலகமே ஒத்துக்கலுமே, திருந்தி நல்லபடியா இருந்தான்னு சொல்லி
1: அவசியம் கிடையாது.
0: நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு முந்தைய நீங்க பாத்தீங்கன்னா, ஊருக்கு 10 பேர் குடிச்சிட்டு வருவான், வெளியூர்ல போய் குடிச்சிட்டு வந்து சாயந்தரம் தலையில துண்டை போட்டுட்டு அப்படி போவான். இப்ப நீங்க பார்த்தா ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் குடிச்சிட்டு வாரான், அவன் குடிக்காதவன் தலையில துண்டை போட்டுட்டு போறான். இதான் நிலைமை, அப்படிதானே?
1: ஸோ அதனால இதுக்கு வந்து எந்த விதமான பயமோ தயக்கமோ தேவையில்லை, கண்டிப்பா வந்து அணுகலாம்.
0: நீங்க அவங்க அவங்க வந்து குடிக்கிறதுக்கு இவ்வளவு தைரியமா போகும்போது நம்ம குடிக்காம இருக்கிறது தைரியமா சிகிச்சை எடுத்து அதுல இருந்து வெளியே வர வேண்டியதுனா
1: வெளியே வரலாம்.
0: இப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க, சிகிச்சைக்குன்னு வரணும் தேவை கிடையாது. சிகிச்சை இப்ப வந்து நீங்க பாருங்க, நான் பேர் சொல்லலாமா இல்லைன்னு தெரியல, இது வந்து உலகளாவிய ஒரு தோழமை இயக்கம், உலகம் ஃபுல்லா இவன் கோயம்புத்தூர்லயும் எல்லா இடமும் இயங்கிட்டு இருக்கு, ஈவினிங் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அதுல போய் உட்காரலாம், அதுல போய் உட்கார்ந்து அதுல இருந்து வெளியே வரலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா,
1: ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களை பத்தி நம்ம பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை லிசன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்காவது இந்த ப்ரோக்ராம் மூலயமா அவங்க கண்டிப்பா இதுல இருந்து விடுபட்டு வந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை இரவு 7:30 இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் 5:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தனியார் போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மேன்வேல் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் சார். பாடலுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள், எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கும், கவுன்சிலிங் எப்படி எல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப உங்க சென்டர்ல இப்போ பொதுவா எந்த சென்டருக்கு போனாலும் ஒரு அந்த ரெக்கவரி அப்படிங்கறது ட்ரீட்மெண்ட் எவ்வளோ, குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாட்கள் ஆகும், அவங்க வந்து இப்ப வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க இல்லாட்டி படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம்?
1: இப்ப என்னன்னு சொல்லி, இப்ப ஒரு முழு டைம் ஒரு குடிநோயாளியா ஒருத்தர் மாறிட்டாருன்னா அவரு லாங் டைம் வேலை பார்க்காம தான் இருப்பாரு, ஒரு லாங் டைம் படிக்காம தான் இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு முதல் தேவை வந்து சிகிச்சை தான். சிகிச்சை ரெடியானாதான் அவங்க மீதி உள்ள கதையை செய்ய முடியும். அதாவது சித்திரம் செவருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா. அதனால முதல் நம்ம அவங்கள ரெடி பண்ணணும். அதுக்கு நார்மலா ஒரு 90 days டைம் எடுக்கும். அதுல வந்து அவங்க ரெடி
0: ஆயிடுவாங்க.
1: கத்துக்கிட்ட விஷயத்தை வெளியே வந்து ஃபாலோ பண்ணும் போது 100% ரிகவரிக்கு தான் வருவாங்க.
0: ஓகே சார். இப்போ டி அடிக்ஷன் சென்டர்ல வந்து ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு நபரை வந்து கூட்டிட்டு வராங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து அந்த விருப்பம் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வர மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்ப அவங்க வந்து மனப்பூர்வமா வந்தா மட்டும்தான் குணப்படுத்த முடியுமா, இல்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்?
1: இப்போ ஒருத்தர் வந்து இப்போ இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து இருதய நோயாளி பத்திடுங்களேன், அவர் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு சொல்றது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: கட்டாயப்படுத்திதான் கூட்டிட்டு போகணும், வேற வழியில
1: கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு தான் போக முடியும் இல்லையா. அதே போல குடிநோயாளி வரமாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா ஃபேமிலி மெம்பரை போஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் ரெடி பண்ண முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: அவங்க குடிநோயாளி வந்து ஒத்துக்க போறது இல்ல, அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து குடிச்சதுனால அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டுறாங்க. மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவங்க வந்து குடும்பத்தார் என் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பா அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க, தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரியாதனால அவங்க தேவையில்லாம இவர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தேவையில்லைன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க.
0: கண்டிப்பா சார்.
1: இப்போ இவங்க ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க.
0: இப்போ வந்து நிறைய இப்போ வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்காக அந்த குடிப்பழக்கத்தை ஆரம்பிச்சு அப்படி அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து மன அழுத்தம் காரணமா அந்த பழக்கத்துக்குள்ள போறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க அவங்களுக்கு?
1: அதாவது நீங்க மன உளைச்சல பத்தி பேசுறீங்க அப்படிதானே?
0: கரெக்ட் சார்.
1: இப்போ மன உளைச்சல் வரும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடியதுதான், பட் அந்த அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளிவரதுக்குள்ள வழியை பார்க்கணும்.
0: கண்டிப்பா சார். மன அழுத்தத்தை
1: ஏன் சொல்லியாச்சுன்னா, இப்ப வந்து அதாவது வந்து அந்த ஒரு நம்ம ஒருத்தர் மேலயோ இன்னொருத்தர் மேலயோ நம்ம வந்து மன ரீதியா வந்து நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் மாதிரி வரும்போது அவங்க வந்து ஒரு மனித நிலைமையிலிருந்து ஒரு நிலைத்தன்மை சமநிலைமையில இருந்து இறங்கிடுறாங்க இல்லாட்டி கூடிடுறாங்க. இப்ப இது எதுவுமே வந்து குடிக்கிறது வந்து அதுக்குள்ள சொல்யூஷன்
0: கிடையாது.
1: நீங்க என்ன பண்ணலாம், உங்க நீங்களுக்கு நீங்க புரிந்து கொண்ட ஒரு இறைவன்கிட்ட போய் நீங்க இருந்து பிரேயர் பண்ணலாம் இல்லாட்டி நல்ல பிரேயர் பண்ணலாம் இல்லாட்டி யார்கிட்டயாவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டயோ மனைவிட்டையோ உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் யார்கிட்டயாவது உங்களை நம்பிக்கையான ஆள்கிட்ட மனம் விட்டு மனம் திறந்து அந்த விஷயத்தை பற்றி நீங்க ஷேர் பண்ணலாம்.
0: ஷேர்
1: பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். வெளியே வர்றதுக்கு நிறைய

0: இவங்க வந்து மனசுலயே போட்டு புழுங்கிட்டு இருக்க கூடாது. அதை நீங்க இன்னொரு தட்டை இருந்து பாக்குறோம், இப்படி இப்படி பிரச்சனை நடந்ததுனால எனக்கு இப்படி இருக்குங்கறத இன்னொரு மனிதன்ட்ட நீங்க அதை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனையில இருந்து இங்க வெளியே வர முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ நீங்க வந்து இவ்வளோ வருஷத்துல நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்திருப்பீங்க, நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்க அனுபவத்துல உங்களை வந்து ரொம்ப நெகிழ வச்சு மறக்க முடியாத சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அவங்க வந்து சொல்லிருக்காங்களா, நான் வந்து கிளியர் ஆயிட்டேன் எனக்கு இப்ப எல்லாமே?
0: நிறைய நிறைய நிறைய பேர் இருக்காங்க. நேத்து கூட ஒரு நண்பர் வந்து மலம்பச்சம்பட்டியில இருந்து கூட்டாரு, நான் சார் 3 வருஷமா குடிக்காம இருக்கேன். ஒரு தடவை நிறைய பேர் குடிக்காம இருந்து சந்தோஷமா நல்ல லைஃப் வாழ்ந்துருக்க காண்டாக்ட்ல இருக்காங்க நிறைய பேர்.
1: இப்ப நிறைய பேர் வந்து நானும் வந்து பாத்திருக்கேன் சார். எப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே பழக்கத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அது எதனால நடக்கும்?
0: இப்ப முதல்ல நீங்க புரிஞ்சிட வேண்டியது என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து குடிநோய், இது வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோய். இதுவரை அறிவியல்ல இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
1: ஓகே சார்.
0: சொல்லியாச்சுன்னா இது வந்து அதாவது இவங்க குடிச்சு குடிச்சு இவங்க உடல் ரீதியா பாதிக்கப்படுறாங்க, இன்னொன்னு மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, இன்னொன்னு ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து சமநிலையிலிருந்து மாறிக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க சென்டர்ல வரும்போது என்ன நடக்குது, அவங்களை முதல்ல வந்து அவங்க உடல் ரீதியாக ரெடி பண்றாங்க, மன ரீதியாக நிறைய தெரபீஸ் எல்லாம் கொடுத்து நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அங்க நார்மலா கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு நிறைய, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அது முழுமையா சொல்லல, நிறைய பாவங்களை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றி சொல்லி கொடுக்கும். உதாரணமாக பகட்டு, பெருமை, கோபம், காமம், பேராசை, பெருமினி, சோம்பேனி, சோம்பேறித்தனங்களோட பெரும் பாவங்களை பற்றி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி சொல்லி கொடுக்குறவங்க. இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு பாவத்தை பற்றி சொல்றேன். இப்ப பெருந்தினின்னு வரும்போது பிறர் உடமைய வந்து பறித்தல். ஒரு உதாரணத்துக்கு நம்ம குழந்தைக்கு, நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைக்கு பீஸ் கட்டுறதுக்காண்டி ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கோம். ஆனா அந்த மனிதன் வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணானா அதுக்கு அது பேர் பெருந்தினி. பெருந்தினி இன்னொரு மனிதனுடைய உணவு அதிகமா சாப்பிட்டா கூட பெருந்தினி தான். பிறருடைய உடமையா நம்ம பறித்தலும் பெருந்தினி. அப்ப வந்து இப்ப வந்து இவன் குடிக்கிறதுக்காண்டி வரும்போது அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ள சேரக்கூடியது எல்லாத்தையுமே இப்ப இவன் குடிச்சிருவான். அப்ப அது பெரிய பாவம் இல்லையா? இப்ப ஒருத்தன் போய் சம்பாதிச்சுட்டு வரான், 1,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரான், அவன் 800 ரூபாய் குடிச்சிட்டு வந்துட்டான்னா அந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே அது.
1: கண்டிப்பா
0: அப்படி பண்ண கூடாதுன்னா. சோ அப்படிப்பட்ட உண்மையில இதுல இந்த பெரிய பாவங்கள்லயே நான் சொல்றது கோபமும் ஆசையும் இருக்கிறதுலயே மோசமான பாவம் ஒரு மனிதனுக்கு கோபம். சோ இத வந்து இந்த உணர்வுகள் நம்ம மனிதனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதான். கோபம் ஆசை எல்லாம் இருக்குதான், பட் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லன்னு சொல்லியா நம்ம அகல பாதாளத்துல போய் விழுந்துடும்.
1: இப்போ நீங்க அங்க வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோபத்தை பத்தியோ ஆசையை பத்தியோ கவுன்சிலிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி,
0: இதுக்கெல்லாம் நிறைய தெரபிஸ் நாங்க கொடுக்கறோம், நிறைய பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கறோம். அந்த பயிற்சி மூலமா தான் அவங்க ரெடி ஆவாங்க. அந்த பயிற்சி அவங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்த பாருங்க, வெளியே இருக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப நாங்க மாத்துவோம். காலைல 5 மணிக்கு வேக்கப், 9 to 8 or 9 o'clock தூங்கிடணும். அதை வந்து அந்த மண்டலத்துல மாத்திடுவோம். அந்த டைமை மாத்தின பிறகு அதை வெளியே போய் அவங்க ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது இக்கோரிக்கை வருவாங்க. மறுபடியும் வெளியே போய் நான் கொடுத்து போய் குடிப்பேன்னா நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு மறுபடியும் ஒருத்தன் வந்து ஏன் குடிக்கிறான்னா அவன் கொடுத்து போய் குடிக்கிறான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம
0: ஒரு முடியல இருக்கிறாப்ல.
1: சரி, இந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து எப்படி எல்லாம் படிப்படியா அவங்களுக்கு இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அனதர் 1 year to 3 years இஸ் கோயிங் டு பி எ ட்ரை ட்ரங்க் ஸ்டேஜ். அவன் வந்து குடிய நிப்பாட்டிட்டான் நம்ம சொல்ல முடியாது. குடிய ஏதோ வேற வழி இல்லாம நிப்பாட்டிருக்காப்ல, ஃபேமிலியுடைய பிரச்சனையாலையும் பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா இதெல்லாம் பிரச்சனை நிப்பாட்டிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அவங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் மனசுல இருந்துட்டு இருக்கும். அப்போ அதுக்காட்டிதான் நாங்க நிறைய பயிற்சி கொடுத்துருப்போம். வெளியே போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க போகாதீங்க, கஷ்டமான இடத்துல குடிச்சிட்டு இருக்க இடத்துக்கு போகாதீங்க. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, உண்மையில கல்யாணத்துக்கு போகாதீங்க, கல்யாண வீட்டுக்கு போகாதீங்க, நிறைய பச்சனம் இள வீட்டுக்கு கூட போகாதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு 4 பேர் வந்து அங்க குடிச்சிட்டு இருப்போம், இவனுக்கு டெம்ப் ஆயிரும். சோ அப்ப இப்படி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, குடி நண்பர்களோட போய் நீங்க போய் சேராதீங்க. ஏன்னா குடி நண்பர்களோட போய் சேரும்போது என்ன ஆகும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் குடிக்கலான்ற ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட இடங்களை வந்து தவறுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் நிறைய விஷயங்கள்ல.
1: ஓகே ஓகே சார். இப்போ இந்த ஆசையை பத்தி பெருமையை பத்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கவுன்சிலிங்

0: பத்தி கொஞ்சம் விரிவா எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த அடிக்ஷன் தவிர இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பரவலான கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு டிஅடிக்ஷன் சென்டரா இருந்தாலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா கொஞ்சம் கடுமையா நடந்துப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
1: ஆக்சுவலா இது வந்து நார்மலா இது தமிழ்நாடு அசோசியேஷனோடு சேர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய மையங்கள் எல்லாமே வந்து சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து பழைய ஸ்டோரி. ஏன்னா இப்ப பொதுவாக வந்து இந்த குடி நோயாளி தான் வயலண்டா இருப்பாங்க. வயலண்டா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த விட்ராவில இருக்கும்போது அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து சைக்காட்டிஸ்ட் உடைய உதவினால அவங்களுக்கு சில மெடிசன் போட்டு சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சைக்காட்டிஸ்ட் பேண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, மறுபடியும் நார்மலா வந்துருவாங்க. நீங்க அப்படி எல்லாம் இப்ப வந்து இப்ப யாருமே எல்லாம் ரொம்ப நல்லா பாத்து விடுவாங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: அவங்களுக்கு தேவையான எல்லாமே. ஏன்னா சைக்காட்டி அதுக்குள்ள மெடிசன் கொடுத்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துருவாங்க. கடுமையா இப்ப அப்படி இல்லை, யாரும் நடக்கிறது கிடையாது.
0: வெளிய
1: வரும்போது அவங்க வந்து அவங்களுடைய பதிவு எப்படி இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து தவறா வெளியே போய் பதிவு விடுவாங்க. ஏன் சொல்லியாச்சுன்னா காலைல அஞ்சு மணிக்கு வேக்கப்புங்கிறது அவன் 11 மணி வரை தூங்குது, நான் விட மாட்டோம். ஓகேயா? சோ ஒரு ஒரு ஒரு 2 வாரம் கழிச்ச உடனே அவங்கள நார்மலா ஒரு 5 மணிக்கு எழுப்பி அவங்களுக்குள்ள காலைல எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாது. அப்ப வந்து நீங்க ஒரு ஒரு ஹாஸ்டல்லயோ ஒரு ஹாஸ்டல்லயோ போர்டிங்ல போய் இருக்கும்போது அங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா, அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்க தான் செய்யும்.
0: சோ அது வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா.
1: அவங்க வந்து மறுபடியும் வெளியே போய் அவங்க தவறுதலா புரிஞ்சுட்டு அவங்க தவறுதலா சொல்றது மறுபடியும் கொண்டு போய் அங்க விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு மையத்தை பற்றி தவறுதலா பேசுறது, பேசிட்டு என்ன ஒண்ணும் திருத்த முடியாது, நான் மறுபடியும் குடிப்பேன். அப்ப மறுபடியும் குடிக்க கூடிய இதெல்லாம் சொல்லிட்டு
0: இருப்பான்
1: பற்றி தவறா பேசக்கூடியது யாருன்னா மறுபடியும் குடிக்க கூடியவங்க.
0: இந்த மறுபடியும் இப்ப வந்து அதே பழக்கம், ஒரு தடவை வந்து கவுன்சிலிங் எடுத்து ஃபுல்லா கியூர் ஆயிட்டு மறுபடியும் இந்த விஷயத்துக்கு இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் திரும்ப கொண்டு வருவாங்க இல்லையா, அப்போ எந்த மாதிரியான கவுன்சிலிங் நீங்க கொடுப்பீங்க?
1: இப்போ வந்து அதை நம்ம ரிலாப்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்லிப்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து தெரியாம குடிச்சிருவாங்க, குடிச்சுட்டேன் அப்ப நாங்க சொல்றத நாங்க ஃபாலோ பண்ணோம். அப்ப வந்து ஒரு வாரம் 2 வாரம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டீடாஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஒழுங்கா மீட்டிங் எல்லாம் போங்க. வெளியே வந்து டெய்லி மீட்டிங் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங் போகும்போதே அவங்க அதுல இருந்து ரிகவரியா வருவாங்க. அவங்க உள்ள பெற்றுக்கனால மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் குடிக்கணுங்கிற எண்ணம் தான் மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி இருக்கும். சோ அதனால அவங்களுக்கு ஒரு 21 டேஸ் பிரேக் வேணும். ஒரு 21 டேஸ் பிரேக் கொடுத்துட்டு கொஞ்சம் டீடாஸ் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு சோ கவர்மெண்ட்ல இருந்து சில ஆன்டி ஆல்கஹால் மெடிசன் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த மெடிசன் அவங்க வீட்டுல கொடுத்தாச்சுதான் குடிக்காம இருக்க முடியும். மறுபடியும் குடிக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க எங்க சிகிச்சை எடுத்துட்டு போய் அந்த மெடிசனை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி குடிக்காம பாத்துக்கலாம்.
0: இப்ப வந்து பிரைவேட் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போக முடியல அப்படின்னு, இப்ப வந்து அந்த செலவை வந்து நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற குடும்ப நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த மாதிரி உதவிய வந்து அணுகலாம் நமக்கு?
1: இப்ப என்னன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப நாங்களும் நாங்க ப்ரீ கவுன்சிலிங் நாங்க ஆர்கனைஸ் பண்றோம். ஈவன் கவர்மெண்ட் ஜிஹெச்லயும் டிஅடிக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு, அங்க போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சில பேர்களை சொல்லலாமா? வெளியே வந்து இந்த குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போகலாம். அதுல போனா கூட டெய்லி போகும்போது அதுல ரிகவரி ஆகலாம். சோ அதுக்கெல்லாம் பைசா செலவே கிடையாது.
0: உங்களுக்கு
1: தேவை ஒரு வழிகாட்டி தேவை, அது வழிகாட்டிய நாங்க கான்டாக்ட் பண்ணும்போது நாங்க உங்களுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கலாம்.
0: கண்டிப்பா ப்ரோக்ராமோட எண்ட்ல வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுக்கலாம். இப்ப யாருக்காவது ஏதாவது உதவி தேவை இருக்கு, ஃப்ரீ கவுன்சிலிங் தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை அணுகுவாங்க. இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரோக்ராம்ல பேச போறோம், ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.
1: ஓகே, நன்றி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் 5:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சித்திரச்சிவானம் நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தனியார் போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் நிர்வாக இயக்குனர் மேன்வெல் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். சார், நிகழ்வாக போதை பழக்கத்திலிருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நீங்க கொடுக்கிற ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன சார்?
1: வணக்கம்மா.
0: அதான் சார், போதை பழக்கத்திலிருந்து

0: போதை புழக்கத்துல வந்து தெரிஞ்ச தெரியாமே அவங்க போதை புழக்கத்துக்கு போயிடுறாங்க. இப்ப அவங்கள வந்து டைவர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு பிடித்தமான தொழிலோ வேலையோ செய்யறதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி விட வேண்டியிருக்கு. அப்ப என்னன்னா இப்ப சின்னதுல இருந்து பாக்கும்போது அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு உதாரணத்துக்கு தொழில் பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டது கிடையாது. வீட்லயே இருந்து சாப்பிட்டுட்டு மலர்ந்து கிடந்து டிவியை பாத்துட்டோ மொபைல பாத்துட்டோ இருக்கிறாங்க. முதல்ல அதை விட்டுட்டு நம்ம வந்து சிறு வயதிலேயே வந்து நம்ம ஒரு ஒரு தொழில வந்து கத்துக்கிடணும், வருமானம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்ங்கிற வந்து வந்து ஆர்வத்தை வந்து வரணும். அதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அத வந்து எல்லா இளைய தலைமுறைகளும் அதெல்லாம் செய்யும் போது அதுல இருந்து வெளிவரதுக்கு நிறைய வாய்ப்பு.
1: கண்டிப்பா சார், அதாவது சும்மா இருக்க கூடாது, ஐடியலா இருந்தா நமக்கு வந்து நிறைய வேண்டாத எண்ணங்கள் அப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே சார்?
0: ஆமா
1: கண்டிப்பா சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப அருமையா வந்து இந்த டி அடிக்ஷன் பத்தி எங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினீங்க. ரொம்ப பிஸியான ஷெட்யூல் உங்களோடது, இருந்தாலும் நிகழ்ச்சியில வந்து இந்த ஒரு மணி நேரம் கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொன்னதுக்காக நன்றி சார். உங்களுடைய பணி இன்னும் மேலும் மேலும் தொடக நிலையத்தின் சார்பாக நாங்க வாழ்த்துறோம். நன்றி சார்.
0: நன்றி
1: நன்றி. இன்னைக்கு சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில தனியார் போதை தடுப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மேன்வில் அவங்க நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து உங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நீங்க சாரோட நம்பர் இருக்கு 9894297022 அப்படிங்கிற நம்பர், திரும்பவும் சொல்றேன் 9894297022 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் உங்களுக்காக வருது. சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்கள்.

0: கேட்டுட்ருக்கோம். இது பொன் மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.
1: விவசாயிகளே, ஜூலை 10 வெள்ளிக்கிழமை கோவை கொடிசியாவில் நடைபெறும் இந்திய தொழில் வர்த்தக சபையின் உளவே தலை 8.0 விவசாய கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். வேளாண் சுற்றுலா, அக்ரி ஆட்டோமேஷன், கொக்கோ சாகுபடி.

0: நீர் மேலாண்மை, வெர்டிகல் ஃபார்மிங் உள்ளிட்ட பயனுள்ள தலைப்புகளில்
1: இந்தியாவின் முன்னணி நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர். உங்கள் இடத்தை இன்றே உறுதி செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9500853531.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கீங்க. இது பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. தர இருக்கிற அடுத்த பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக.

நேர்களை இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன்மாலை பொழுது தெருவில் பக்தி இசை. இனி பண்பலையில் இருக்கிற நம்மளுடைய நிகழ்ச்சிகளுடைய ஹைலைட்ஸ் பார்க்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரங்கள் கேட்கலாம். 7:32 ஏறும் ஊரும் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் மகாகனி எனும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். அதனைத் தொடர்ந்து 9:15 மயிலிறகு காவிய பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். நாளை செவ்வாய்க்கிழமைக்கான புரோகிராம் ஹைலைட்ஸ் காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்கள். தொடர்ந்து 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜு அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. 2:30 ஊர்ப்புறத்திலே மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சினைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்தோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசகர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 5:30 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருக்குறள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து 7:30 ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையில் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணி சுந்தரர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 9:15 மயிலிறகு காவிய பாடல்களின் தொகுப்பு, 10:00 மெலடி மெட்டுக்கள் லெசனர் சாய்ஸாக வரும். நேரம் 6:29. இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: இதொரு photographer மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh lovely, well done. Business loan approved ஆயிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டுடியோ வர போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீ தேவி இரண்டாவது

0: சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கூட்டுறவுத்துறை சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிர்வாகக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாமல்லபுரத்தை அடுத்த நெம்மேலியில் முதலமைச்சர் இதுகுறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று புதுக்கோட்டையில் பொன்னமராவதி கூடலூர் இடையே சிறப்பு பேருந்து வழித்தட நீட்டிப்பு வசதிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த போக்குவரத்து வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் கூறினார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 8:30 அளவில் தெற்கு ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.

0: சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் கூடலூர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள், பல்வேறு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு முற்றிலுமாக அகற்றப்பட்டது. 17 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி அமோனியா வாயுவை அகற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கடந்த 3 நாட்களாக தொழில்நுட்ப வல்லுநர்களின் உதவியுடன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அகற்றப்பட்ட அமோனியா வாயு டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓசூரில் உள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் கன்னிகைப்பேர் கிராம மக்களிடையே பெரும் நிம்மதி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொழிற்சாலையின் குழாய்களில் எஞ்சியுள்ள அமோனியாவை முழுமையாக அகற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தக அமிலம் மற்றும் தண்ணீர் பயன்படுத்தி அமோனியாவை செயலிழக்க பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத்திட்டங்களை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் இன்று வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி பிரியா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் கலைக்கல்லூரியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் மேகமலையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று வழங்கினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாதவரம் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய் ஸ்ரீதேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கிப் போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய் ஸ்ரீதேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
6: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
5: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
6: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
8: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

அன்னையூர் ஆலயம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாளி, இசை இளையராஜா. தொடர்ந்து சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். கோவையில பொறுத்த மட்டும் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. தொடர்ந்து ஈரோடில் பார்த்தோம் அப்படின்னா 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூரில் அதே போல் 33 டிகிரி செல்சியஸ்

அதிகபட்சமாகும். 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகும். இப்போதுவாயிருக்கு சேலம்ல பார்த்தோம்னா 35 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது இது சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை.

பாடல் கேட்டு ரசிச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். டிராஃபிக்கை பொறுத்த மட்டும் நமக்கு யூஸ்வலாக தெரியற மாதிரி 5:30 to 8:00 அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி ஆகிடும். நம்ம ஊரில் அதாவது கோயம்புத்தூரில் தற்போது வந்து நிறைய நெடுஞ்சாலை வாகன பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால வாகனங்கள் வந்து மெதுவாக தான் போகுது. அதனால் நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மெதுவாக போக வேண்டியது அவசியம். அவினாசி சாலை, சக்தி சாலை, அதுக்கப்புறம் ஈச்சனாரி, கிராஸ்கட் ரோடு, டிபி சாலை, இங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் யூடர்ன் எடுக்கிற இடங்களில், சந்திப்புகளில் வந்துட்டு நிறைய போக்குவரத்து மாற்றங்களும் முறைகளும் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனித்து நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் சேர வேண்டியது அவசியமான மணியை பற்றி ஒரு நிமிடம். இது பொன்மாலை பொழுது 70களில் அமைந்த பாடல்களோடு.

மேயர் மீனாட்சி பிலிம்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

நெஞ்சிலாடும் பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா.

மன்மதலீலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுகள். ஸ்டோம் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்மழி மணி 3 நிமிடம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

கேட்டு பாடல் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் 7:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில அருமையான 70 மற்றும் 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக.

0: பத்து நிமிடம் 20 நொடி. ஆகாஷ்வாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஸ்ரீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத

0: காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 100,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்காஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பில்லனக்குப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100,000 விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றாா்.

இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள மாநில பிஜேபியின் கோரிக்கையை ஏற்று இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெரிவித்தார். கேரளத்தில் ரயில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையொட்டி 300 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக யோகா உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா உதவிடும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிலிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் தற்போது 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் சிந்தனைகள் வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அதனை தெரிவித்துள்ளார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தேசப்பற்று, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை என்றும் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சர்வதேச ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமையின் தலைமை இயக்குநர் திரு அனுராக் கர்க் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் போதைப்பொருள் தடுப்பு முகமைகளின் 2 நாள் கூட்டத்தை இன்று குவஹாட்டியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் தடுப்பு குறித்து விவாதிப்பதற்கென காணொலி பணிக்குழு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு அனுராக் கர்க் கூறினார். கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்து குறித்து 2 வார காலத்திற்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கர்நாடக அரசு தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்.

மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் வரை அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாசிக்கில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள்

0: தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நிலைமையை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். இதற்கிடையே மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொங்கன் மண்டலத்தில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவாவில் அடுத்த 6 மாதங்களுக்குள் 100 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கூறியுள்ளார். பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அசாமில் 100,000 மேற்பட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கு நில உரிமைக்கான பட்டா வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஸ்வர் தேலி கூறியுள்ளார். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் மூலம் 250 தேயிலை தோட்டங்களின் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்றார். ஏற்கனவே 106 தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் 28,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரமேஸ்வர் தேலி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் 2 தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். சோஃபியான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் தொடங்கி பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இலங்கை சிறையில் நேரிட்ட வன்முறை சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. கொழும்பில் உள்ள சிறையில் இரு தரப்பினருக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் இதில் 100 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சப் ஜூனியர் ஹாக்கி தேசிய முகாமில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் சண்டிகரில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள முகாமில் பங்கேற்கின்றனர். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி இன்று எடின்பர்கில் நடைபெறுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென் நிங் ஹாங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 100 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே மத்திய அரசு தொடர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:20.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:35:35. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 16,512 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,599. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 14,339, குறைந்தபட்ச விலை 11,012. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலை 16,634, குறைந்தபட்ச விலை 11,879. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 14,339, குறைந்தபட்ச விலை 10,219. ஈரோடு

கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலை 16,333, குறைந்தபட்ச விலை 12,919. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 14,399, குறைந்தபட்ச விலை 11,825 விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஈரோடு மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி வருகிற 1-7-2026 முதல் 10-8-2026 வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் அமைத்து இலவசமாக போடப்படுகிறது. எனவே கால்நடை வளர்ப்போர் தங்களது அனைத்து பசுவினம் மற்றும் எருமை இனங்களுக்கு விடுபடாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மசாலா பொடிகள் மற்றும் ஊறுகாய்கள் தயாரிப்பு பயிற்சி 8-7-2026 மற்றும் 9-7-26 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் மசாலா பொடிகள், அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி, கறி மசால் பொடி, பருப்பு பொடி, சிக்கன் 65 மசாலா பொடி, தயார் நிலை பேஸ்ட், காளான் ஊறுகாய், வாழைப்பூ ஊறுகாய், பாகற்காய் ஊறுகாய், கத்திரிக்காய் ஊறுகாய், வெங்காய ஊறுகாய் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சிகள் வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சியின் முதல் நாளன்று பயிற்சி கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் முகவரி phtc@tnau.ac.in. வானிலை அறிக்கை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகும். காலை நேர காற்றின் இருப்பதம் 80%-100%, மாலை நேர காற்றின் இருப்பதம் 70%-90%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-12 km வரையில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை மண் இருப்பதனை பொறுத்து அளிக்க வேண்டும். சமீபத்தில் விதைக்கப்பட்ட, நடவு செய்யப்பட்ட அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி செய்யவும். பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலுக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகம் 10 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைகள் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். உலகளுக்கான அறிவிப்பில் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: चलिए अब बात करते हैं कल रात के दूसरे रोमांच।
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:32, 28 நொடி.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, போன வாரம் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டில் மகாக்கனி மரத்தினுடைய பங்கு என்ன, அதில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அதனுடைய தொழில்நுட்ப உத்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய தகவல்கள் சொன்னார் பார்த்திபன் சார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கும் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியம். ஏறக்குறைய இந்த தகவல் களஞ்சியத்தில் பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தடிமரம் சார்ந்த மரங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்திங்கன்னா தடிமரங்கள்லேயே இன்றைக்கி எல்லாராலையும் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய மரம், எல்லாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய மரங்களை பார்த்திங்கன்னா மகாகனி என்று அழைக்கக்கூடிய மரங்கள். இதில் 5 வகையான வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகைகளுக்கும் ஒரு இது இருக்கும். இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்திங்கன்னா இந்த பெரு இலை மகாகனியை பற்றி தான் பார்க்குறோம். ஏன்னா ஸ்வீச்சினியா மேக்ரப்புலாம் அதிக அளவில் எல்லாராலும் வளர்க்கப்படக்கூடிய மரம். கிளை மேலாண்மை மிக முக்கியம். 2வது நீர் மேலாண்மை. இந்த மரத்திற்கு நீரின் தேவை அதிகம். நல்ல தண்ணீர் இருக்கிறது தான் இது வேகமாக வளரக்கூடியது. ஒரு குறைந்தபட்சம் வாரத்திற்கு 40-50 லிட்டர் தண்ணி ஒரு மரத்திற்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தா தான் என்னாகும், மரம் செழுமையாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே காஞ்சி போயிடும், வளர்ந்த மாதிரி இருக்காது, சைஸும் கிடைக்காத, உயரமும் போகாது. இனிஷியல் பீரியட்ஸில் இது வேகமாக வளர்ந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20 அடியிலேருந்து 30 அடி உயரத்தை தினம், 40 அடி 45 அடியில் வர்றதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 7-8 வருஷம் ஆயிரும். 2-3 ஆண்டுகளில் 20 அடியை தாண்டிடும். நிறைய இடத்துல நான் பார்க்குற ஸ்டண்டர்ட் குரோத்தாக தான் இருக்கும். 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மரம் மாதிரியே இருக்குது. காரணம் என்னென்னா நீர் பற்றாக்குறை, மேலாண்மை பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லணும். நிறைய இடத்துல நான் மகாகனி நட்டத்தெல்லாம் பார்க்குறேன், நில மேலாண்மையே பண்ணுறதில்ல, மண் மேலாண்மை. ஆண்டுக்கு 2 முறை 1 முறையே 2 முறை எங்கெல்லாம் ஊடுபயிர் பண்ணப்படுது அங்கே பிரச்சனையே இல்லை, மரம் நன்றாக வளர்ந்து விடுது. ஊடுபயிர் பண்ண இடத்துல என்ன ஆகணும், மரத்துடைய வளர்ச்சி கட்டுப்படுத்துக்கிறது. ஏன்னா நிறைய களைகள் இருக்கும். அப்போ என்னாகும், ஆண்டுக்கு 2 முறை இந்த நிலத்தை வந்து உழுது விட வேண்டும். உழுது விடுறப்போ என்னாகும், இந்த இலை தலையெல்லாம் மக்கி மண்ணுக்குள்ளே போச்சு, மண் வளம் பெருக்கப்படும். மழை வளர்ந்தாலும் மழை என்னாகும், மண் வந்து மழை நீரை உறிஞ்சி மரத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3வது இந்த மாதிரி உழவு ஓட்டுறப்ப என்னாகும்,

பக்க வேர்கள்லாம் என்னாது கட் பண்ணப்பட்டு புது வேர்கள் வர்றப்ப என்னாகும் ஆக்டிவிட்டி இன்டென்சிட்டி வந்து கூடுது. அப்போ என்னாகும் மரத்துடைய வளர்ச்சியும் பண்ணும். ஸோ அதனால் வந்து நில மேலாண்மை மண் மேலாண்மை ஆண்டுக்கு ஒரு முறை இதுக்குமே என்ன பண்ணணும் மரத்தை சுற்றி ஒரு அரை மீட்டர்லேருந்து ஒரு மீட்ரு வட்டப்பாத்தி போட்டு உள்ளுக்கு இருக்க மண்ணை கொத்தி விட்டு அங்கே என்ன பண்ணணும் தொழு உரம் குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோலேருந்து அதிகபட்சம் 5 கிலோ அழகாக போட்டு நல்ல தொழு உரத்தை போட்டணும். எங்கெங்கெல்லாம் உரம் பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அங்கே வந்து மரம் வந்து ஒரு வருஷம் 2 வருடத்துக்கு யூரியா மட்டும் போட்டுக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு மேலே கொஞ்சம் டிஏபி 5 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் ஆண்டுக்கு 2 முறை 6 மாதத்துக்கு 1 முறை இறக்குறைய ஒரு 1/2 கிலோ உரம் ஒரு மரத்துக்கு வச்சுருப்ப என்னாகும் அந்த மரத்தை வந்து நல்லா சுற்றி போடணும் போட்டு விட்டு நல்லா கொத்தி விட்டு தண்ணி கட்டி விடணும். அப்போ என்னாகும் மரத்துடைய வளர்ச்சி நன்றாக வளர்ந்து நம்ம குறுகிய காலத்தில் இந்த மரம் வரும். இதுதான் இந்த மரத்துடைய மேலாண்மை கிளை மேலாண்மை மண் மேலாண்மை நீர் மேலாண்மை உர மேலாண்மை. ஆண்டுக்கு 2 முறை உரம் வைக்கணும் ஆண்டுக்கு 1 முறை தொழு உரம் வச்சே ஆகணும். அப்போ வச்சா தான் இந்த மரத்துடைய நிலவளம் பாதுகாக்கப்படும் மரவளம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இது வந்து மிகப்பெரிய என்ன இடைவெளியில் என்ன பண்ணும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம தேக்கு மாதிரி கூட வளர்த்துருக்காங்க 6 அடிக்கு 6 அடியெலாம் வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இந்த மரம் இடைவெளி 6 அடிக்கு 4 வருஷம் கழிச்சு இந்த மரத்தை தின் பண்ணுறப்ப இந்த தின்னிங் மரத்தை வாங்குறதுக்கு மார்க்கெட் இல்லாமல் இருக்குது. இப்போ கூட இந்த பதிவு பண்ணுற படிக்க நான் சில எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கழிக்கக்கூடிய மரங்களை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்காங்களே அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு எடுக்கிறாங்களே விறகுக்கு தான் போகுது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் களியாக போவதில்லை அந்த மார்க்கெட் இன்னும் வரவில்லை. நீங்கள் நடுறப்பே நல்ல இடைவெளி விட்டு நட்டுருக்குங்க ஸோ அந்த மரத்தை கழிக்க தேவையில்லை ஊடுபயிரே நீங்கள் எடுத்து செல்லலாம். இங்கே தண்ணி வசதி இல்லை மரங்கள் தான் அப்போ என்னாகும் என்னென்ன ஊடுபயிர் சீரியல்ஸு பல்சஸ் ஆயில் சீட்ஸு வெஜிடபிள்ஸு பெப்பரு எல்லாத்தையும் கொண்டு போகலாம். பெப்பருக்கு இடையில நீங்கள் எதை புஷ் பெப்பர்னு சொல்கிறாங்க இது எதை வேணாலும் எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்னாகும் மரம் ஒன்று நன்றாக வளர்ந்து நமக்கு என்ன வருமானம் தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த குறுகி அதாவது அடநடவு இந்த மரத்தை பற்றி நான் சொல்லலை. காரணம் என்னென்னா நம்ம கழிக்கிறப்போ அந்த மரத்திற்கு சந்தை வாய்ப்புகள் இன்றைய நிலைப்படி குறைவாக இருக்குது. இந்த பேட்டி முடிஞ்சு அடுத்த நாளே கூட மார்க்கெட் வந்துச்சுன்னா நல்லது ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் வர்றப்ப இந்த தகவல் கலைஞத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு என்ன சொல்கிறேன்னா இப்படித்தான் வளர்க்க வேண்டும் இப்படித்தான் இந்த மண் மேலாண்மை நீர் மேலாண்மை உர மேலாண்மை இதை செய்ய வேண்டும். இப்போ பிளான்டிங் பண்ணியாச்சு ஸ்பேசிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு குறைந்தபட்சம் 4 மீட்டர் தான் 12 அடி அதை விட்டால் தான் நல்ல மரம் வருது. வீடிங் ஆண்டுதோறும் 2 தடவை உழவ வேண்டும். எங்கு வேளாண் பயிர்கள் ஊடுபயிராக பண்ணப்படுது அங்கே பிரச்சனையே கிடையாது எங்கு பண்ணலையோ அங்கே வந்து வீடிங் வந்து எசென்சியல். நான் ரீசெண்டாக இப்போ ஒரு இடத்துல போனேன் சத்தியமங்கலத்துக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா 20 ஏக்கரில் மகக்கனி போட்டிருக்காரு. அவர் என்னென்னா களையே எடுக்கலை மரத்தை கீக்கோலாக புல் இருக்கு. அப்போ எப்படி மரம் வளரும் வீட் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்னாகும் ஆண்டுக்கு 2 முறை இந்த கலப்பையை வச்சு உழவு ஓட்டணும். அது கொக்கி கலப்பையாக இருந்தாலும் சரி இல்லைனா பல்வரைசர் பல்வரைசர் போட்டு போட்டிங்கன்னா என்னாகும் களை பூரா நல்லா அடித்து மண் வளர்த்தி பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லையா மரம் பெருசான பிறகு வீடு சைடு களைக்கொல்லி அடிப்பதில் தப்பு கிடையாது. ஏன்னா எத்தனை தடவை ஓட்டுறதுக்கு ஆள் வரமாட்டேங்குது நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்போ என்ன களைக்கொல்லி அடிப்பதில் தப்பு கிடையாது. ரெண்டாவது ஃபெர்டிலைசர் உர மேனேஜ்மெண்ட் நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். குறைந்தபட்சம் ஒரு ஆரம்பிக்கிறப்ப 50-75 கிராம் அதிகபட்சம் 100 கிராம் யூரியா 2வது ஆண்டு 3வது ஆண்டு பார்த்தீங்கன்னா டிஏபி 100 கிராம் 5 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 1/2 கிலோ காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அனைத்தையும் உள்ளடக்கிய காம்ப்ளெக்ஸை வந்து 250 கிராம் ஒரு மரத்திற்கு ரெகுலராக போட்டு வரணும். ஆண்டுக்கு 1 முறை வந்து இந்த தோல் உரத்தை வந்து 2 கிலோலேருந்து 5 கிலோ போட்டு மண்ணை நல்லா கொத்தி விடணும். ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்துகிறவர்கள் ஆர்கானிக் உரம் ஆண்டுக்கு 2 முறை பண்ணலாம். 6 மாதத்துக்கு 1 முறை ஒரு பருவமழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை வச்சுட்டு ஒரு மலை வந்த உடனே அதை போட்டுட்டு நல்லா கொத்தி விட்டீங்கன்னா அடுத்த 2வது பருவமழைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப என்னாகும் இந்த மரங்கள் நன்றாக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரூனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மரத்துடைய கிளைகளை ப்ரூன் பண்ணால் தான் இந்த மரத்திற்கு அழகு. அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய இந்த தடி மரத்தின் அளவு நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவையான அளவு தேவையான சைஸு தேவையான அட்ராக்ஷன் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த மரம். தின்னிங் நம்ம பெருசாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனாலும் நீங்கள் நட்டக்கூடிய இந்த 250 மரத்தில் எந்தெந்த மரம்லாம் உங்களுக்கு பார்வைக்கு நன்றாக இல்லையோ எந்த மரம்லாம் வளர்ச்சி கம்மியாக உள்ளதோ எந்த மரம் வளைஞ்சி நெளிஞ்சிருக்கோ எந்த மரம் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி மரங்கள்லாம் கழிச்சிட்டு அந்த இடத்த வந்து ஸ்பேஸாக விட்டோம்னா என்ன இருக்கும் மிச்ச மரங்கள் நன்றாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 10-15 மேக்ஸிமம் 20% மரங்கள் இந்த மாதிரி ஒரு 20-25 மரங்கள் இந்த மாதிரி பாதிப்புகளை போக இருக்கும். ஸோ 250 மரங்கள் நடுறப்ப ஒரு 200-225 மரங்கள் நன்றாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல பயனை குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் திருப்பி நான் வந்து அட நடவு தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் 5 ஆண்டுகளுக்கு 1 முறை தின்னிங் பண்ணியே ஆக வேண்டும். 50% மரங்களே கழித்தே ஆக வேண்டும் ஒவ்வொரு தின்னிங்லையும். அப்படி பண்ணுற பட்சத்தில் தான் இந்த மரத்துடைய வளர்ச்சி பாதுகாக்கப்படும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222046949
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: அப்புறம் இந்த மரத்துல நோய் நொடிகள் இருக்கா? எஸ் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஷூட் போரர்னு ஒண்ணு வரும், நிறைய இடத்துல நானே இப்ப பாக்குறேன். அதாவது இலை துளைப்பான் நிறைய வருது, நிறைய இடத்துல வருது. இதற்கு காரணம் என்னன்னா, அதாவது அடர் நடவு நட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணாமே. இந்த மாதிரி ஷூட் போரர்ஸ் வர்றப்ப இந்த மரம் வந்த உடனே கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த லார்வா எல்லாம் எடுத்து போட்டுறது நல்லது இல்லையா? எந்த ஷூட் போரர் வருதோ அதற்கேற்ற மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சு வரும். நீங்க மெயினா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்வேஸ் குறிப்பா இந்த நாற்றங்கால தான் இந்த மரம் நிறைய வருது செடி. அப்ப என்ன ஆகணும், வேப்பம் எண்ணெய் இருக்குல்ல, வேப்ப எண்ணெயை தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் சர்ஃபாக்டன்ட் சோப் சொல்யூஷனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாதத்திற்கு ஒரு முறை அப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கனாலே, நடுவதற்கு முன்னாடியே செடியில் அடிச்சு நட்டிங்கன்னா இந்த ஷூட் போரர் வராது. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்க்கரையான வருது, நிறைய இடத்துல வேர்க்கரையான வருது. அந்த வேர்க்கரையான் என்ன ஆகுனா வேரில் இருக்க பட்டையை மட்டும் சாப்பிடும், கொஞ்சம் பட்டை சாப்பிட்டுச்சுன்னு என்ன ஆகும், மரம் வந்து இலை புறம் மஞ்சளாய் அப்படி கீழே பொத்துன்னு விழுகும். இது எல்லா மரங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக வந்து எங்கே நீர்த்தேங்கல் சொத சொதப்பு மண் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதர்வைஸ் இந்த மரத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இது முடிக்க ஒன்றும் கிடையவில்லை. மேபி எப்போ பிரச்சனைகள் வந்தாலும் இது சம்பந்தமான தொழில்நுட்ப தகவலை உண்மையிலே இந்த ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் மூலமாக தகவல் கலைஞர் தொகுப்பில் உங்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்று கூறிக்கொண்டு, இந்த மரத்தை இப்படியே வளர்க்குறப்ப என்னாகும், இந்த மரத்தில் இன்னொன்று பட்டை வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கருப்பாக நிறைய பேர் விவசாயிகள் சொல்லுவாங்க. ஏன்ட்டி நானே சில அன்னூர் பக்கத்துலாம் சில தோட்டங்கள்லாம் பார்க்குறப்ப பட்டை கருப்பாயிருது சார். நாங்கள் அந்த பட்டை கருப்பாகிறது காரணம் என்னென்னா, பார்க் ராட் என்று அழைப்பார்கள், பட்டையில் வந்து ஃபங்கஸ் வந்துருக்கும், பாக்டீரியா ஃபங்கஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த பட்டை வந்து அழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்டை அழுகிறதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, ஓவர் வாட்டரிங், எங்கே வந்து இந்த கிளைகளை வெட்டுறப்ப என்ன ஆகும், அங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும், ஏதோ ஒரு புஞ்சான் வந்து உட்காந்துக்கிறது, அது வந்து என்ன பட்டையை அப்படியே இதாகி மரம் கருப்படிச்சு மரம் அப்படியே சாக ஆரம்பிச்சிருக்கு. சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து கருகும், ஆனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா மிடில்லேருந்தே கழுகிடுது. அந்த மாதிரி இதெல்லாம் பயப்படக்கூடிய மாதிரி இல்லை, பட் அங்கங்கே ஒரு சில இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு, அதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி வர்ற பட்சத்தில் என்ன ஆகணும், நீர் மேலாண்மையை கட்டுப்படுத்த வேண்டும். அங்கேயே வந்து என்னென்னா ஒரு பூஞ்சான் கொல்லி மருந்து காப்பர் பேஸ்டு ஃபஞ்சி செய்கிற வந்து உள்ளே போட்டீங்க மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஹைஜீன், எப்படி வந்து மனிதனுக்கு ஹைஜீன் சுத்தம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி தான் மரத்திற்கும் சுத்தம் மிக தேவைப்படுகிறது. எங்கெல்லாம் மரத்தை வந்து கமர்சியலாக வளர்க்குறோமோ அங்கெல்லாம் சுத்தம் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த மாதிரி இந்த மகாகனி வந்து பெருகிலை மகாகனி வந்து ஒரு நல்ல மரம், நன்றாக வளரக்கூடிய மரம். இந்த மரத்தை எப்போ சார் அறுவடை பண்ணலாம், இந்த மரத்தை வந்து மூன்று வித பயன்பாட்டுக்கு பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் ஒட்டுப்பலகைக்காக பயன்படுத்தப்படுகிறது, அது வந்து குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள், அதிகபட்சம் 8 ஆண்டுகளுக்குள்ளே வளர்க்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா தடிமரம், தடிமரத்தை பார்க்குறப்ப குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள், அதிகபட்சம் 25 ஆண்டுகள், அதுக்கு மேலே வச்சிடலாமா வச்சுக்கலாம், மாற்றுக்கிறது கிடையாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுப்பலகை ஃபேஸ் வினீர், முதல்ல 6 ஆண்டுகள் சொன்னது ஒட்டுப்பலகை கோர் வினீர் உள்ளே வைக்கிற செடி, இது கடைசியாக வெட்டுறது வந்து ஒட்டுப்பலகை ஃபேஸ் வினீர். அதுக்கு என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் 15 ஆண்டுகளுக்கு மேலே வரணும், 30 இன்ச்சு சுற்றலை இருந்துச்சுன்னா அந்த மரம் 8 அடி நீளம் உள்ள மரம், பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபேஸ் வினீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் என்ன ஆகும், நல்ல ரேட்டு வரக்கூடிய, தடிமரத்தை விட நல்ல ரேட்டு கொடுக்கக்கூடிய வரும். இன்றைக்கு சந்தையில் நிலவரம் பார்த்தீங்கன்னா தடிமரத்தில் நல்ல வேரியபிள் ப்ரைஸஸ் இருக்குது. கேரளாவிலேருந்து நிறைய மரங்கள் மகாகனி மரம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, ஏறக்குறைய குறைந்தபட்சம் 8500 அதிகபட்சம் 12000 முடிக்க மரத்தின் சுற்றளவு ஏற்ற மாதிரி வருது. சில மரங்கள்லாம் 15000 கூட விற்கப்படுகிறது, ஆனால் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடிக்கு மேலே வருது, நல்லா பலகை பெருசாக இருக்கிறோம். ஏன்னா இந்த சந்தை நிலவரம் பொறுத்தளவு இந்த ப்ரைசிங் பேட்டர்ன் வந்து இன்னைக்கு இருக்க கரண்ட் ப்ரைஸை சொன்னாலுமே இந்த ப்ரைஸ் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஏன்னா மாறக்கூடியது, சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். இப்போ 8000 சொல்லிட்டேன்னா எல்லா மரம் 8000 கிடையவே கிடையாது, சைஸ் சுற்றளவு. ஒரு மரத்தை எடுத்துட்டிங்கன்னா அடி முதல் நுனி வரை ஒரே மாதிரி இருக்காது, அடி முதல் நுனி வரை மரம் மாறும், டேப்பரிங் என்று அழைப்பார்கள். அதாவது டயமீட்டர் எப்படி ஆகும்னா மேலே போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கீழே 30 இன்ச்சு சுற்றளவு இருக்கும், நடுவில் 20 இன்ச்சு தான் இருக்கும், டாப்பில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மரத்துடைய ரேட்டு வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இந்த புரிதல் இருக்கணும் எல்லாருக்கும், மக்கள் ஃபுல் டோட்டல் ட்ரீயை பார்க்குறாங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டோட்டல் ஹார்வஸ்டிங், யார் மொத்த மரத்தையும் பயன்படுத்துகிறார்களோ அங்கே தான் இந்த மரத்துக்கு வரும். இந்த மகாகனியில் என்ன அட்வான்டேஜ்னா மொத்த மரமும் பயனுக்கு உள்ளது. இன்னைக்கு எல்லாம் இந்த இன்ஜினியர் உட் ப்ராடக்ட்ஸ் அழைப்பார்கள், பார்ட்டிகல் போர்டு MDF, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் காயின் சைஸ் மரம் இருந்தாலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி மீடியம் டென்சிட்டி இந்த மரம் வந்து 480 ஒரு 850 kg/m³, அதாவது லோ டென்சிட்டி மரம் இருக்குது, நடுத்தர டென்சிட்டி மரம் இருக்குது, ஹை டென்சிட்டி மரம் இருக்குது. அப்போ என்ன ஆகும்,

0: இந்த மரம் எல்லா பயன்பாட்டுக்கும் ஏற்ற மரமாக மரம். ஸோ அந்த மாதிரி வளரக்கூடிய மரம்னால இந்த மகாகனியை நம்ம ஷார்ட் டூரேஷன் 6-8 வருஷத்துக்குள்ள வளர்க்க போறோமா, மீடியம் டூரேஷன் 8-12 வருஷத்துக்குள்ள வளர்க்க போறோமா, லாங் டூரேஷன் 15 ஆண்டுகளுக்கு மேலே 25 ஆண்டுகளுக்கு வளர்க்க போறோமா, அதற்கேற்ற மாதிரி மேலாண்மை, அதற்கேற்ற மாதிரி இடைவெளி, இடைவெளி விட்டதுக்கப்புறம் ஊடுபெயர், என்ன ஊடுபெயர், எல்லா வகையான ஊடுபெயர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்கள் தான் நன்றாக வளரும். அப்போ என்னாகும், நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ள அத்தனை மரங்களையுமே போடலாம், அத்தனை வேளாண் பயிர்களாகட்டும் தோட்டக்கலை பயிர்களாகட்டும் தீவன பயிர்களாகட்டும் எல்லாத்தையும் உள்ளே சேர்ந்து அதன் மூலமாக இந்த ரெகுலர் ரெவன்யூஸ். அக்ரோஃபாரஸ்ட்ரியில் நோக்கம் என்ன, ரெகுலர் ரீஜெனரேட்டிவ் ரெவன்யூ, ஆண்டு முழுவதும் வருமானம். அதனால தான் இந்த பல்பயன் வேளாண் காடுகளில் மகாகனி இல்லாமல் போடவே கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மரம் வந்து உண்மையிலேயே வேகமாக வளரக்கூடிய மரம். இந்தோனேஷியா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷன் ட்ரீ, இது மீடியம் டூரேஷன் ட்ரீ, லாங் டூரேஷன் 100 வருஷம் முடிக்க கூட வச்சுருக்காங்க, 6 வருஷத்தில் கூட வெட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இப்போ தான் வந்து மகாகனி பிரபலமாக வளர்க்கப்பட்டு வருகிறது, மார்க்கெட்டின் தேவை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்போ என்ன ஆகணும், எல்லாருடைய வேலை என்ன, மகாகனி வளரக்கூடிய மரங்கள்லாம் சரியான சந்தை விலைக்கு போக வேண்டும். அப்போ என்ன ஆகணும், நிறைய மார்க்கெட்டை கண்டுபிடிக்கணும். அதற்குரிய வேலைகளை தான் நாங்கள் இருக்கிற வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் இணைந்து இந்த மரத்துடைய பயன்பாடு, மரத்தோட குவாலிட்டி, மரத்திற்கு தேவையான மார்க்கெட் சந்தை நிலவரத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் உண்மையிலே இந்த வாரம் நாம் பார்த்த மகாகனி மரம், மகாகனியில் 5 வகைகளை பார்த்தோம். அதில் இந்த வாரம் நாம் பார்த்தது பெரு இலை மகாகனி, சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா, மா இலை மாதிரி பெருசாக இருக்கும். இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து விதமான தட்பமண்டல பகுதிகளுக்கு வளர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். ஆனால் என்ன வேணும், நல்ல ரகங்களை கொண்டு பிடிக்க வேணும். SM18 என்ற புதிய ரகத்தை வந்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் கண்டுபிடிக்கிறார்கள். SM18 சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா 18. இந்த மரத்தை குளோனிங் பண்ணி, இந்த குளோனிங் முறையில் நாட்டுகள் உற்பத்தி செய்கிறோம். இதை இந்த எபிசோடை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் இல்லை அனைத்து பயனாளிகளுமே வனக்குளிருக்கு ஒரு முறையும் விஜயம் செய்து இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் நேரடியாக பார்த்து அதன் பிறகு விவசாயம் செய்தால் உண்மையிலேயே உங்களுடைய நிலம் நன்றாக உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக வருமானம் பெருக்கப்பட்டு வேளாண் காடுகள் சார்ந்த வருமானம் என்பது இன்று காலத்தின் கட்டாயம். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு தேவையான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இவை அனைத்திலுமே மரம் சார்ந்த விவசாயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்த்த சுவிச்சீனியா மேக்ரோஃபுல்லா என்று அழைக்கக்கூடிய பெரு இலை மகாகனி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய மரம், அனைத்து தட்பவெப்ப நிலையிலும் வளரக்கூடிய மரம், நல்ல பயனுள்ள மரம், நல்ல மார்க்கெட்டை மட்டும் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தால் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு பணப்பெயரே என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில தடிமர பயன்பாட்டில் மகாகனி மரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அந்த மரத்தினுடைய ரகங்கள், நாற்றாங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், மர வளர்ப்பு, மேலாண்மை தொழில்நுட்பங்கள், அதனுடைய பயன்பாடு, சந்தை நிலவரம், இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திபன் சார் சொன்னாரு. அடுத்த வாரம் உங்களுக்காக இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பிற்கு ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: மணி தொடர்பது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்தார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபுவோ சுபியாண்டோ அவரை வரவேற்றார். அந்நாட்டு அதிபருடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்லும் பிரதமர் பின்னர் வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தும் செல்கிறார். கூட்டுறவுத்துறை சார்பில் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நிறுவன சார்பில் நடத்தப்படும் பாரத் டாக்ஸியின் வெற்றியை அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாரத் டாக்ஸி சிறப்பாக செயல்படுவதாகவும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இது 500 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏழைகளுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டத்தை தற்போதைய நடைமுறைகளின்படியே தொடர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இத்திட்டத்தை

0: திட்டத்தின் கீழ் தற்போது 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உணவு தானியம் வழங்கப்படும் என்று புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் கோரியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய நடைமுறைகளின்படியே திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வனவிலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். இன்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளிநாடுகளில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு மின்வேலிகள் மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான கேமராக்கள் முதல் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்காக ட்ரோன் மூலம் நீர் தெளிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்ய தவக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அரசு உத்தரவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் திமுக பகிர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படாது என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே தெரிவித்துள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற முயற்சி மேற்கொண்டாலும் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார். பயிர்க்கடன்களை தவக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் விவசாயிகளின் கவலையை போக்கும் வகையில் தவக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களை வரன்முறைப்படுத்தும் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2011 முன்னர் கட்டப்பட்டு இயங்கி வரும் அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டிடங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 5 வரை அதற்கான இணையதளத்தில் கட்டிடங்களை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டச் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அமர்யா பஜாஜ் பட்டம் வென்றார். ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 13 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் டேனியல் ஸ்டீவன்சனை வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி மற்றும் ஜாய்ஸ்ரீ தேவி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்றில் சந்திரிகா புஜாரி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் லாக்கம் சென் பாட்டரை வென்றார். 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஜாய்ஸ்ரீ தேவி சீன தைப்பேயின் சென்னிங் ஹாங்கை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் தனுவும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் முடிவில் அவர் 21 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிரணிக்கும் ஸ்காட்லாந்து மகளிரணிக்கும் இடையேயான 2வது ஹாக்கி போட்டி எடின்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Prime Minister Narendra Modi has said that Dr. Syama Prasad Mukherjee was a great patriot and a visionary dedicated to the integrity of India. In his video message on the occasion of 125th birth anniversary of Dr. Mukherjee, Mr. Modi said the thought of Dr. Mukherjee is playing a major role in guiding modern India. He said the government is celebrating the 125th birth anniversary of Dr. Syama Prasad Mukherjee with a 2-year national celebration. The Prime Minister said this celebration began on July 6th of last year and will continue until July 6th of next year.
2: आज देश की धरती पश्चिम बंगाल की धरती अपने एक महान सपूत एक महान देशभक्त भारत की अखंडता के लिए समर्पित एक युगद्रष्टा को श्रद्धा पूर्वक स्मरण कर रही है. मैं डॉक्टर मुखर्जी की 125वीं जन्म जयंती के अवसर पर उन्हें नमन करता हूं, अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं.

அதிசயப்பிறவி பிலிம்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. நிகழ்ச்சி தர இருக்கிற அடுத்த பாட்டு கெட்டிமேளம் பிலிம்காக கேட்க இருக்கோம். கே ஜே எஸ் தாஸ் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் இதயச்சந்திரன், இசை இளையராஜா. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 ஜரன்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

ஒரு தாயின் சபதம் ஃபிலிம்காக பாடல் கேட்டீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் டாக்டர் கல்யாணம் பாடியது. இந்த பாடலுக்கு பாடி, அதாவது இந்த பாடல் வரிகளை எழுதி இசை அமைச்சிருந்தாங்க டி ராஜேந்தர். அடுத்த பாட்டு மைக்கேல் மதன காமராஜன் ஃபிலிம்காக ஒலிக்க இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை இரவு 7:30 இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு இருக்கீங்க. இது அமிர்தம். நேரம் 8:31.
2: ஹலோ மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

நேரில் கேட்ட இந்த பாடல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில மோனிஷா என் மோலல் சஃபலம்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. இந்த பாடலை எழுதி இசையமைச்சிருந்தாங்க டி ராஜேந்தர். நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க இருக்கிற அழகான பாடல் இதயத்தை திருடாதே பிலிம்ல இருந்து கேட்க இருக்கோம். மனு கே சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

இளையரகம் பிலிமுக்காக கேட்டு ரசிங்க இந்த பாடல். மனு கே சித்ரா பாடியதே இசை இளையராஜா. அடுத்து கேட்கிற பாடல் இனிய உறவு பூத்தது, பிலிமுக்காக எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

நேர்களே, நாளைக்கு 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. அதனைத் தொடர்ந்து 7:32 இந்தியா தொழில் வர்த்தக சபையின் உளவி தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்ட இந்த பாடல் மாணிக்கம் ஃபிலிம்காக கேட்டீங்க. பவதாரணி பாடியது, பாடலாசிரியர் பாத்தி பாஸ்கர், இசை கார்த்திக் ராஜா. லிசனர்ஸ், இவ்வளோ நேரம் அழகாக இணைந்து கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதம் ரிதம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி யாகேல். நேரம் 8:59, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு
1: விளக்கம் அளிக்கிறார் இந்தியன் ஆயில் கார்பரேஷனின் மாநில திரு டி என் சுந்தர் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது E20 பெட்ரோல் எனப்படும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல். E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன சார், இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன்.
2: நம்ம ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்றது ஃபுல் பெட்ரோல். அதில் என்னென்னா கொஞ்சம் எத்தனால் கலந்தது ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் எத்தனால் நம்ம ஆட் பண்ணோம்னா அது எத்தனால் பெட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரோக்ரெசிவ்லி ஒரு லாஸ்ட் ஒரு 10 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்தியாவில் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் ஒரு E10 சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் அதில் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணின ஒரு பெட்ரோல். சப்சிக்வெண்ட்லி அது 15% பிளெண்ட் பண்ணோம். சப்போஸ் E15 அதுக்கு பேர் எத்தனால் பிளெண்ட் பண்ணால் அது E20 சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வேர்ல்டு வைடே இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் சேல் ஆகிட்டு இருக்கு.
1: நிச்சயமா சார், வேர்ல்டு வைடாக இது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ தான் வந்து பெருசாக இந்த விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு தோணுது. இப்போ நார்மல் பெட்ரோலுக்கும் இந்த E20 E15 சொன்னீங்க இல்லையா, இந்த பெட்ரோலுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது இதாக இருக்கா சார்?
2: வித்தியாசம் சொல்லிட்டுனா இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் E20 இப்போ சொல்லிட்டுனா 20% பெட்ரோலில் நம்ம எத்தனால் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எத்தனால் பேசிக்கலி என்ன சொல்லிட்டுனா ஒரு ஆல்கஹால். அது என்ன பண்ணோம்னா ஆக்சிஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ஃபியூவல் கம்பஷனில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்பஷன் இனி பெட்டர் ஆகும். ஸோ பெட்டர் கம்பஷன்னா எமிஷன்ஸ் இனி குறையும்.

0: இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட் அஸ் சச். ஸோ எத்தனால் மிக்ஸ் ஒரு பெட்ரோல்னா இட் இஸ் குட் ஃபார் தி என்வாயர்மெண்ட். இது இல்லாக்கி தெர் ஆர் மெனி அதர் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ ரீசெண்ட் ஒரு ஈரான் கிரைசிஸ் வி ஹவ் கம் அவுட் ஆஃப் இட். 3-3.5 மந்த்ஸ் பார்த்துட்டுனா வித் வெரி க்ளோஸ் கோஆர்டினேஷன் கவர்மெண்ட்டோடு வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் கஸ்டமர்ஸ்டேந்து சப்போர்ட் வச்சுட்டு நம்ம கிரைசிஸ் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% க்ரூடு நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 80% க்ரூட் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் கொடுத்ததுனால நமக்கு ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய சேவிங்ஸ் இருக்குது, செகண்ட் நம்ம கார்பன் எமிஷன்ஸ் நிறைய குறையிறது, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபார்மர்ஸோட எக்கனாமி ஆல்சோ இஸ் க்ரோயிங் பெட்ரோல் சேல் பண்ணுறதுல.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னதுலேருந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த மேற்கத்திய நாடுகள் அந்த பிரச்சனை காரணமா வந்து உலக அளவில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனால் நிறைய மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை வந்து பெருசாக எதிரொலிக்கல. அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியாக வந்து இந்த E20 பெட்ரோலை பார்க்கலாம் அப்படின்னு கூட புரியுது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க, இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயன் கிடைக்குது அப்படின்னு. அப்போது அந்த கரும்பு மக்காச்சோளம் அந்த பொருள்லேருந்து இதை தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: டெஃபினட்டாக, பிகாஸ் நான் இப்போது அந்த மூணு விஷயம் சொன்னது வந்துட்டு இந்த 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால எத்தனால் பிளெண்ட் பண்ணதுனால பெனிஃபிட்ஸில் நான் கொஞ்சம் ஃபிகர்ஸ் சொல்லணும்னா, க்ரூட் ஆயில் ஒரு சப்ஸ்டிடியூஷனாக நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-11 இயர்ஸ் பண்ணி பார்த்ததுனா 245 லேக் மெட்ரிக் டன் நம்ம க்ரூட் ஆயில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரெயின் பார்த்ததுன்னா 1.44 லேக் க்ரோர் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 736 லேக் மெட்ரிக் டன்ஸ் நம்ம குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு பெனிஃபிஷியல் டு தி என்டையர் எக்கனாமி, ப்ளஸ் நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல்.
1: நிச்சயமா சார், பிரதமர் வந்து அவருடைய உரையில வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாட்டில் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சுயசார்பான பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக் இன் இண்டியா பொருட்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி தான் இந்த E20 பெட்ரோலையும் கூட நம்ம பார்க்கலாமா? எரிபொருள் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த E20 பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணணும்னு அரசு சொல்றாங்களா?
0: அப்சல்யூட்லி, அகெயின் ரிப்பீட்டிங் த சேம் பாயிண்ட், 80% க்ரூட் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ இது மாதிரி ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல நம்ம ஃபுல்லி டிபெண்டா இருந்தோம். ஸோ நம்ம செல்ஃப் டிபெண்டன்சி ஹேஸ் டு இன்க்ரீஸ். அது செல்ஃப் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபாசில் ஃபியூவல் மேலே நம்ம டிபெண்டன்சி கம்மியாகணும். அதே சமயத்தில் ரினியூவல் எனர்ஜி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எத்தனால் பிளெண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டிலேயே உண்டாகிறது சுகர் கேன் அண்ட் மக்கா அதுலேருந்தெல்லாம் எத்தனால் யூஸ் பண்ணி தான் நம்ம பெட்ரோலை பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் பெனிஃபிட், செல்ஃப் சஃபிஷியன்சி இந்தியா மேலே இட் வில் பி அ பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதோடு.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது, என்னன்னா நம்ம அந்த ரினியூவபிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய அரசினுடைய ஒரு கொள்கையா இருக்கு. இப்ப நிறைய இந்த மின்சார வாகனங்கள் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய வாகனங்கள்ல வந்து இந்த E20 பெட்ரோலுக்கு ஏத்தா மாதிரியான என்ஜின்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால என்ஜின்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தின விஷயங்களை சொல்லுங்க சார்.
0: ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டில் நிறைய ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது, நம்ம E20 பெட்ரோல் யூஸ் பண்ணி வெஹிக்கிள் டேமேஜ் ஆகுது. ஹவர் ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது ஒரு 12.5 இயர்ஸ் ஒரு E20 பெட்ரோல் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி லார்ஜ் ஸ்கேல் இஷ்யூஸ் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லை. ஏதாவது மைனர் இஷ்யூஸ் என்ன வருதுனாலும் ஒரு கன்சர்ன் என்னென்னா, நம்ம ஃபியூவல் சிஸ்டத்தில் ரப்பர் ஹோசஸ் அது சிலப்போ டேமேஜ் ஆகி போகிறதுன்னு. ஹவர் 2010 பார்த்துட்டுனா ஓஇஎம்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஃபியூவல் சிஸ்டம்ஸில் கம்ப்ளீட்டில் எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூவல் சிஸ்டம்ஸ் தான் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். செகண்ட் ஒரு கன்சர்ன் என்ன, கிளாக் ஆகிடுறது, இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிடுறதுன்னு. ஸோ அதில் என்னென்னா இன்ஜெக்டர்ஸ் கிளாக் ஆகிறது ரீசன் என்னென்னா அதில் டெபாசிட்ஸ் வருது. ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது, இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் டேக்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அதில் நிறைய டெபாசிட்ஸ் வந்துட்டு அது கிளாக் ஆகுது. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுனால மாத்திரம் அது இன்ஜெக்டர் கிளாக் ஆகுது. ஸோ இந்த கன்சர்ன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இந்த ஃபியரே வேண்டாம். டு கிவ் அன் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி என்னோட சொந்த வண்டி ஓட்டுறது வந்துட்டு 2013 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தனை வருஷமாக நானும் தான் E20 பெட்ரோல் தான் போட்டுருக்கேன். இப்போது வருஷா வருஷம் நம்ம எல்லா வண்டியும் நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுப்போம் சர்வீஸிங்க்கு. ஸோ இப்போ 2 மாதம் முன்னால் நானும் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டும் அதில் வண்டியில் ஒன்றுமே வந்துட்டு இல்லை. So that is a live example.
1: அதாவது வண்டிய டைம்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்றது புரியுது.
0: அப்சல்யூட்லி.
1: இன்னொன்று வந்து

0: கேட்க தோணுது. என்ன அப்படின்னா, காப்பீடு ப்ரீமியம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சார், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல சார், அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற.
1: இன்சூரன்ஸ் கிளைம்ல ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுத்துருக்கா. ஸோ அந்த ஃபியரும் அப்சல்யூட்லி நாட் கரெக்ட்.
0: அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விஷயம் வந்து மக்களை போய் சேர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுது, அந்த மாதிரி

0: கஷ்டமான விஷயம். ஆனால் தவறான தகவல் ஈஸியாக போய் சேர்ந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய தவறான தகவல்களும் மக்கள் கிட்ட போகுது. என்ன அப்படின்னா, இதை நினைச்சா நமக்கு சிரிப்பு கூட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊறுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து சாத்தியமா சார், இல்லை தவறாக பரப்பப்படுதா?
1: Absolutely not possible. அதில் இனஃப் ரிப்போர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ கம் இன் த மீடியா. எத்தனால் வந்துட்டு சுகர் ஃப்ரீ தான், அது ஃபைனலி டிஸ்டிலேஷன் பண்ணி அதை எடுக்கிற சமயத்தில் அதில் சுகர் கண்டென்ட் இல்லை அதில். ஸோ அதில் எறும்பு வருது, அதெல்லாம் அப்சல்யூட்லி ஃபால்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஸோ இட் ஷுட் நாட் பி பிலீவ்ட் அட் ஆல்.
0: நிச்சயமா சார். இப்போ நம்ம ஐஓசி தமிழ்நாடு அந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு 3-4 நாளாக வந்து பார்க்குறோம், நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து பொதுமக்களே வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த பயமும் கிடையாது, எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட காரணம் என்ன சார், அதெல்லாம் யூஸ் பண்ணதுனால வந்த அப்படின்றதா எப்படி?
1: ஏர்லியர் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கள் தட் பேட் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு. ஸோ இந்த ஒரு ராங்கான நியூஸ் வந்துட்டு நம்ம கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அதோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம லாட் ஆஃப் பைட்ஸ் எடுக்கிறோம் கஸ்டமர்ஸ்லேருந்து. அவள் யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா தட் தே ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அவள் பைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ தட் இட் ரீச்சஸ் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வேண்டி.
0: 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதன் மூலம் தங்களது வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னும், இது குறித்து அச்சப்பட தேவையில்லைன்னும் இதை பயன்படுத்தின பொதுமக்கள் சிலர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க சார், அதை கேட்கலாம் சார்.
2: E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்தினதுலேருந்தே நான் E20 பெட்ரோல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வண்டி தான் அதான் யூஸ் பண்ணுறேன், என்னோட காருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை, புகை அந்த மாதிரி கருப்பாகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்ததில்லை. சர்வீஸ் விடுறப்பையும் மெக்கானிக்ஸ்ட கேட்டிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக, அவங்களும் டேங்க்ல எல்லாம் எதிர்த்து இருக்கீங்களோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. E20 பெட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் E20 பெட்ரோல் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். E20 பெட்ரோல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மீன்வைல் வந்து வண்டி குயிக் ஸ்டார்ட் ஆகுது, என்ஜின்ல வந்து ரஸ்ட் ஆகிற கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நான் பார்க்கல. மீன்வைல் வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு ஸ்மூத் கிடைக்குது, மைலேஜும் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு பழைய பெட்ரோலோட. ஓவரால் E20 பெட்ரோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் யார வந்து தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் சார்?
1: ஸோ E20 ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்க கஸ்டமர் ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, அதுல கால் பண்ணலாம். எங்க எபிக் சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்கு, அதுல கால் பண்ணலாம். ஸோ இதில் வேரியஸ் அவென்யூஸ் இருக்குது. ப்ளஸ் எங்கள் பெட்ரோல் பம்ப்ஸில் எல்லாமே எல்லா பெட்ரோல் பம்ப்லையும் ஃபீல்டு ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லையும் கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுவும் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இனஃப் அவென்யூஸ் ஆர் அவைலபிள், எனி டவுட் இருந்ததுன்னா தி ஆர் வெல்கம் டு கால் அஸ் அண்ட் கெட் த டவுட்ஸ் கிளாரிஃபைட்.
0: இப்போ நாட்டோட பொருளாதாரத்தில் வந்து நீங்க முன்னாடியே வந்து குறிப்பிட்டீங்க, 80% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தா வாங்குறோம், இறக்குமதி பண்றோம். அப்படி இருக்கிற சூழல்ல நாட்டோட பொருளாதாரத்தில் இந்த E20 பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அதோடைய பங்களிப்பு கொடுக்குது சார்? அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு?
1: ஸோ நான் ஒரு லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் நடந்துருக்கு. ஸோ இந்த 11 இயர்ஸில் ஒரு ஃபிகர் எடுத்துனா ஆல்மோஸ்ட் 1,44,000 crores ஆஃப் ருபீஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பை டூரிங் தி சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் எத்தனால்.
0: இன்னொரு டவுட்டும் வந்து மக்களுக்கு இருக்கு, இப்போ வந்து E20 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதுக்கு அப்புறமா வந்து நார்மல் பெட்ரோல் வரும்போது அதை யூஸ் பண்ணால் அப்போ வந்து எதுவும் ப்ராப்ளம் வராதா?
1: இல்லை, ஒரு ப்ராப்ளமும் வராது. இட் இஸ் நார்மல் பெட்ரோலில் ஒரு 20% மிக்ஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம எத்தனால் எப்படின்னா ஏர்லியர் ஒரு 5% பிளெண்ட் பண்ணோம், அதே மாதிரி அங்கேருந்து 7.5%, 10% ப்ரோக்ரெசிவ்லி அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி 20% வரைக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ தெர் வில் பி நோ ப்ராப்ளம் இஃப் தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் இன் த பெட்ரோல்.
0: இப்போ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இல்லை டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்படி சார் இருக்கும்?
1: எத்தனால் பேசிக்கலி என்ன பார்த்ததுன்னா அதோட ஒரு ரிசர்ச் ஆக்டன் நம்பர் சொல்லுவோம் நம்பர், அதோட ஒரு ஆன்டி நாக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ அது வந்துட்டு எத்தனாலில் 108.5 இருக்குது. ஸோ நம்ம நார்மல் பெட்ரோல் கூட அதை பிளெண்ட் பண்ணால் அதோட ஃபைனல் ஆக்டேன் நம்பர் வருதுன்னா 95 வரும். ஸோ அந்த 95 வரதுனால நம்ம ஆன்டி நாக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் பெட்டர் ஆகிறதுனால இன்ஜினோட பெட்டர் ஆக்சலரேஷன் கிடைக்கும். தெர்ஃபோர் யர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்ஜின் வில் கோ அப். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், பர்டிகுலர்லி சிட்டிக்குள்ளே எல்லாம் ஒரு சடனாக ஒரு ஸ்பர்ட்டில் நீங்கள் உங்களுக்கு போனோம், அந்த ஆக்சலரேஷன் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல்.
0: நிச்சயமாக சார், பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
1: ஆமாம்,
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள், E20 பெட்ரோல் அப்படின்னா என்ன, அதனால் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கு நமக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை 7:30 இந்திய தொழில் மற்றும் வர்த்தக சபையின் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: மயில்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: நேரம் 9:32 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. இளமை என்பது வயது மட்டுமல்ல, அது ஒரு வசந்த காலம். அந்த வசந்தத்தில் பூக்கும் ஒவ்வொரு கனவும் அழகுதான், ஒவ்வொரு பார்வையும் கவிதைதான், ஒவ்வொரு புன்னகையும் இசைதான். அந்த இளமையின் இனிமையை காதலின்

0: துடிப்பை குறும்பான வார்த்தைகளில் துள்ளலாக பாடும் பாடல்தான் இது. இசையமைப்பாளர் வேதாவின் துள்ளலான இசையில் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் தங்கள் மந்திர குரலால் உயிர் கொடுத்த இந்த பாடல் கேட்டவுடன் நம் மனதையும் 20 வயதுக்கு அழைத்துச் செல்லும். அடுத்து வரும் பாடல் அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து.
1: அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தில்.

காதல் பேசத் தொடங்குவதற்கு முன்பே கண்கள் பேசிவிடும். வார்த்தைகள் வருவதற்கு முன்பே புன்னகை பதில் சொல்லிவிடும். மனம் காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு நாணமும் குறும்பும் சேர்ந்து ஒரு புதுமையான மொழியை உருவாக்குகின்றன. அந்த இனிய உணர்வை கவிதை போலவும் குறும்பு கலந்த உரையாடல் போலவும் நம் மனதில் பதிய வைக்கும் பாடல்தான் இது. காதலின் முதல் படபடப்பையும் சொல்லத் தயங்கும் உணர்வுகளையும் எவ்வளவு அழகாக வார்த்தைகளில் வடித்திருக்கிறார்கள் பாருங்கள். மென்மையான இசையும் இனிமையான குரல்களும் நம்மையும் அந்த காதல் உலகத்துக்கே அழைத்துச் செல்லும். 1959 வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா இசையமைத்து பி. சுசிலாவுடன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்

சில காதல்கள் வெறும் இரண்டு இதயங்களை மட்டும் இணைப்பதில்லை, அவை பக்தியையும் கவிதையையும் நம்பிக்கையையும் ஒன்றாக சுமந்து வரும். அப்படிப்பட்ட காதலுக்கு சாட்சியாக நிற்கும் பாடல்தான் இது. அந்த சிவகாமி மகனிடம் "சேதி சொல்லடி" என்ற முதல் வரியை கேட்டவுடனே காதலும் பக்தியும் ஒன்றாக நம் மனதில் மலரத் தொடங்குகின்றன. காலம் மாறினால் காதலும் மாறுமோ? மாறாது மாறாது இறைவன் ஆணை என்ற வரிகள் இன்றும் காதலின் நம்பிக்கையாக ஒழித்து கொண்டிருக்கின்றன. 1967 வெளிவந்த பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக ஆர். கோவர்தன மெசியில் டி. எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

எனக்கும் காவிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகிழர்கள் நிகழ்ச்சியில் காதலில் எல்லா கேள்விகளுக்கும் வார்த்தைகளில் பதில் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு பார்வை பேசிவிடும், ஒரு புன்னகை புரிய வைத்துவிடும். சில சமயங்களில் மௌனமே 1000 வார்த்தைகளுக்கு சமமான பதிலாக மாறிவிடும். என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பொருள், உன் மௌனம் என்ன மொழி என்று தொடங்கும் இந்த பாடல் காதலின் சொல்லப்படாத உணர்வுகளை மிக மென்மையாக நம் இதயத்தில் விதைக்கிறது. காதலின் முதல் தயக்கமும் பார்வையின் பரிமாற்றமும் மனங்களின் சம்மதமும் கவிதையாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலில். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

தாயின் பார்வைக்கு மட்டும் ஒரு தனி மொழி உண்டு. அந்த பார்வையில் குறைகள் தெரிவதில்லை, குழந்தை மட்டுமே தெரியும். உலகம் சாதாரணமாக பார்க்கும் ஒரு குழந்தையை தாய் மட்டும் முத்தான முத்து என்றும் கடவுள் தந்த பொக்கிஷம் என்றும் கொண்டாடுவாள். அந்த தாய்மையின் எல்லையற்ற பாசத்தை உவமைகளால் அலங்கரித்து ஒரு கவிதையாக நம் இதயத்தில் பதித்திருக்கிறது இந்த பாடல். சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்காரச் சிட்டல்லவோ

மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ என்ற வரிகளை கேட்டாலே ஒரு தாயின் கண்களில் தெரியும் பேரன்பை நாமும் உணர முடியும். நெஞ்சிலூர் ஆலயம் திரைப்படத்திற்காக விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நேரம் 9:56 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. காதல் எப்போது பிறக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு பார்வையிலா, ஒரு புன்னகையிலா, இல்லை இதயத்தின் கதவு திறக்கும் அந்த கணத்திலா? அந்த கேள்விக்கு பதில் தேடும் இரு இதயங்களின் இணை உரையாடல்தான் இந்த பாடல். ஆசைமுகம் திரைப்படத்திற்காக SM சுப்பையா நாயுடு இசையில் TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே எஸ் ஆர் ரவிக்குமார். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். உங்களுக்கே தெரியும், 10 மணி ஆனால் நீங்கள்லாம் பாடல் கேட்கறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணலாம். 04 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், 1980-92 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து மட்டும்தான் நீங்கள் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போது நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். சேரன் மாநகர் ராஜேஷ் பேசுகிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
2: மேடம், குளிர்கால மேகங்கள், எஸ்பிபி வாணி ஜெயராம் பாடின இலைகள் மீதும் அப்படிங்கிற பாடல் வேணும் மேடம்.
1: கண்டிப்பா பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேரம் 10:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா நம்ம கூட பேச போறனே எல்லாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கோவில்மேடு அன்புக்கண்ணன்.
0: அன்புக்கண்ணன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், சின்ன வீடு படத்திலிருந்து மச்சமுள்ள மச்சான் ஒரு
0: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: கேக்குறதும்
1: நேரம் 10:11 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அன்னூர் பத்ரானு மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: நான் சிவப்பு மனிதன் இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாடலா போடுங்க மேடம்.
1: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
2: நன்றிங்க மேடம்.

0: நேரம் 10:16 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மெட்டிக்கல் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து பேச போற நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பாடல்
0: கண்டிப்பா பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேரம் 10:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நம்ம கூட இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சலங்கை ஒளி படத்திலிருந்து கட்டிட தத்தினை பாட்டு வேணும்.
0: ஓகே, பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 10:27 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? நீங்க சொல்றது தெளிவா கேட்கல.
1: கருவத்தம்பட்டி வினோபநகர் நாகராஜ்.
0: நாகராஜ் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அந்த 7 நாட்கள் கவிதை.

0: நீங்கள் உங்களுடைய விருப்பப்பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் காலர்ஸ் நீங்கள் வர வேண்டாம். இப்போ நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு வாரமாவது கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதே போல் ஒரு நாளில் நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் பாடல் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இரவு நேரங்களில் கேட்க வேண்டாம், நீங்களே வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். நல்லா இருக்கோங்க ஐயா. வாசுதேவன் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கூட்டு பொருட்கள் படத்திலிருந்து இந்த மல்லிப்பூவுக்கு கல்யாணம் பாட்டு
0: கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

0: நேரம் 10:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மெலடி மெட்டுக்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எம்ஜி நகர் பாப்பம்பட்டியிலிருந்து செந்திலுங்க. இந்த வசந்த ராகத்திலிருந்து கண்ணன் மனம் என்னும்
0: பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 10:44 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அறிஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பேசக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சுந்தரமூர்த்தி.
0: சுந்தரமூர்த்தி சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: மதுக்கரை.
0: மதுக்கரையில இருந்து சுந்தரமூர்த்தி, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: நாட்டுக்கூட்டு பாடத்துல நான் புடிச்சிருக்கிய வாசம் வரக்கூடிய பாடல்.
0: ஓகே, பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி.

0: எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்டு ரசித்தோம். ஆக்சுவலி நேயர் என்ன பண்ணிட்டாருன்னா பாட்டு வந்து மாற்றி சொல்லிட்டாரு. சுந்தரமூர்த்தி மதுக்கரையிலிருந்து ராசுக்குட்டி படத்திலிருந்து பாடல் வேணும் அப்படின்னு வந்து ஆணியரில் மாற்றி சொல்லிட்டாரு. அதனால தான் நம்ம இந்த பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 10:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மெலடி மெட்டிக்கல் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிகழ்வாக பேசக்கூடிய நேர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இனிமையான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் விபாகால இருந்து மோகன் குமார்.
0: மோகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: திருமதி சொல்லுங்க.
0: அம்மன் கோயில் வாசல். ஓகே, பாடல் கேட்டு கழிச்சிக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி.

நேரம் 10:54 நேயர்கள், இதுவரைக்கும் மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சிங்க. மெலடி மெட்டிக்கல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நேரம் 10:55 நேயர்களினை கேட்கலாம். நாளைக்கு அதாவது 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம எஃப்எம்ல வரப்போகுது அப்படிங்கிறது, நாளைக்கு காலையில் 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குறளும் விளக்கமும், குறள் எண் 70 அதிகாரம் மக்கட்பேறு அறத்துப்பால் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுகளுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்தும் விளக்கமும் வழங்குபவர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்கள். தொடர்ந்து சூலமங்கலம் சகோதரிகள் பி சுஷீலா, எல்ஆர் அஞ்சலி, எஸ் எம் யூசுப், எஸ் ஜானகி குழுவினர், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழைக நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:35 முன் செலடா நிகழ்ச்சியில் மனித வள மேம்பாட்டு அலுவலர் எம் எஸ் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். முன்னதாக 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற எஸ் கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 12:00 வசந்த இல்லம் ஹலோ தோழி. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஸ்வச்சத்ய ரக்ஷா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மூட்டுப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து குணப்படுத்த உதவும் நுண்துளை அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் ஆர்த்ரோஸ்கோபி மற்றும் விளையாட்டு மருத்துவ ஆலோசனர் டாக்டர் டி பி பிரியன் அவர்கள். நாளை மதியம் 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகள் வழியே திருகுகள். தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் தெய்வம் ஆத்தா உன் கோவிலில்லே, வாழ்க்கை, கௌரி கல்யாணம், மேட்டுக்குடி, கவிக்குயில், சௌபாக்கியவதி திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:25 முன்னதாக உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:32 இந்திய தொழில் வர்த்தக சபையில் உழவே தலை 8.0 வழங்கும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் என் மணிசுந்தர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களின் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவற

0: கொள்ளாதீர்கள். நேரம் 10:58 நேயர்களினை கேட்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருந்த கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல இன்னைக்கு வெப்பம் எப்படி பதிவாக இருந்தது அப்படிங்கறத நிலவரம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 30 டிகிரியாகவும் குறைந்த பட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாகி இருந்தது. சேலத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. திருப்பூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. பாலக்காட்டில் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருந்தது. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வானிலை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருந்தது கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இந்நிலையில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.